சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பாத்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென் செட்டுக்கு டீசல் இருக்கான்னு பார்த்து வை.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க, மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணுமில்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: இருட்டை சபித்து கொண்டதை விட ஒரு மெழுகு வர்த்தியை எரிச்சிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நாள் சூப்பராக உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு செம்மையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காகவே இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சத்யா நான் பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் சில நேரம் எல்லாமே வந்துட்டு நம்ம எதிர்பார்ப்புக்கு எதிராக நடக்கும். நம்ம நினைச்சது ஒன்றா இருக்கும், ஆனால் நடக்கிறது வேற ஒன்றா இருக்கும். ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பிரச்சனை, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நம்ம உட்காந்து புலம்பிக்கிட்டே இருப்போம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அப்படியெல்லாம் புலம்புறதுனால என்ன வரப்போகுது, இருட்டு இருக்குதுன்னு சொல்லி அதை திட்டிக்கிட்டே இருந்தால் வெளிச்சம் வந்துருமா? வராது இல்லையா? அந்த வெளிச்சத்தை நாம தான் கொண்டு வரணும். அதுக்காக ஒரு சின்ன மெழுகுவர்த்தி ஏத்தனா கூட போதும், அந்த இருட்டில் வெளிச்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் உருவாகும். அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலுமே, இவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒரே நாளில் எதுவுமே மாறிடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன விஷயங்களை நம்ம வந்துட்டு முன்னெடுப்பாக எடுத்து அதுக்கான முயற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிற வெளிச்சமும் கண்டிப்பாக வரும். இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை இப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29°C இருந்திருக்குது. இன்னைக்கு மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், சூரியன் என்ட்ரியே கொடுக்கல, ஒரு லைட்டாக வந்துட்டு ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு. மற்றபடி இன்னைக்கு வந்துட்டு ஒரே மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதிப் பகுதியில் உங்களுடைய பேர் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களோட பதிலா பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது, அது என்ன அப்டேட்ஸ் அப்படிங்கறத நாம தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப உங்களுக்காக முதல் பாடலாவே ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரமல்லி சாங் தான் வந்துட்டே இருக்குது. கேட் என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா இது, சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர்

0: கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: இப்போ நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திருமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தை சேர்ந்த மக்களா நீங்க இருக்கீங்க, சேலம் உடையாப்பட்டி அந்த பகுதியில் சேர்ந்திருக்கக்கூடிய மக்களா நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, சேலம் கிழக்கு கோட்டை மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நாளைக்கு நடக்க இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சேலம் கிழக்கு கோட்டை மின் செயற்பொறியாளர் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சேலம் உடையாப்பட்டி காமராஜர் நகர் காலனி பகுதியில் இருக்கக்கூடிய செயற்பொறியாளர் அலுவலகத்தில் நாளைக்கு அதாவது ஆகஸ்ட் 12 காலையில் 11 மணிக்கு மின் நுகர்வோர் குறைதீர் கூட்டம் நடக்க இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. சேலம் மின் பகிர்மான வட்ட மேற்பார்வை பொறியாளர் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் சேலம் கிழக்கு கூட்டத்தைச் சேர்ந்த மின் நுகர்வோர் கலந்துக்கிட்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்து பயன்பெறலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது சேலம் கிழக்கு சேர்ந்தவர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மின்சாரம் சம்மந்தமான குறைகள் ஏதாவது இருக்குது, சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் தாராளமாக உங்களோட சந்தேகங்கள் மற்றும் குறைகளை தீர்த்துக்கலாம். ஆகஸ்ட் 12 அதாவது நாளைக்கு காலையில் 11 மணிக்கு வந்துட்டு இந்த கூட்டம் மட்டும் நடக்கப் போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 50 ரூபாய், திம்பம் உருளைக்கிழங்கு 34 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 26 ரூபாய், சின்ன வெங்காயம் 56 ரூபாய், பெரிய வெங்காயம் 40 ரூபாய், பச்சை மிளகாய் 48 ரூபாய், கத்தரிக்காய் 40 ரூபாய், வால் கத்தரிக்காய் 40 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 38 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 36 ரூபாய், வெண்டைக்காய் 40 ரூபாய், முருங்கைக்காய் 30 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 30 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 38 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 55 ரூபாய், தேங்காய் 55 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், பீன்ஸ் 114 ரூபாய், வெள்ளை பீன்ஸ் 110 ரூபாய், அவரைக்காய் 70 ரூபாய், புஷ் அவரை 70 ரூபாய், கேரட் 95 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்கள்ல வாழை பழம் 50 ரூபாய், புவன் வாழை 50 ரூபாய், தேன் வாழை 55 ரூபாய், ரஸ்தாளி 60 ரூபாய், செவ்வாழை 70 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 45 ரூபாய், கீரைகள் கட்டொன்றுக்கு 20 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிடுச்சு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, சூரமங்கலம் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த உங்களுக்காக தில்திலிப்புடைய வாண்டட் ஒயிட் சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்க.
4: அது ஒண்ணும் இல்லடா, எங்க வீட்டுக்கு தூரத்தை சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாகுலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

கே தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்குது. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டு மருத்துவ படிப்புக்கு மொத்தமாக 72,633 மாணவர்கள் விண்ணப்பித்து இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டிருக்குது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்வி இயக்குநரக வளாகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்துட்டு இந்த தரவரிசை பட்டியலை வெளியிட்டிருக்காரு. அதில் அரசு ஒதுக்கீட்டில் 35,926.5% இடஒதுக்கீட்டில் 3,625, நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 பேர் வந்துட்டு இடம்பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அரசு ஒதுக்கீடு தரவரிசையில் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவர் வேங்கடபதி வேலாயுதம் அவர்கள் 705 மதிப்பெண்களோட 7.5%. உள் ஒதுக்கீடு தரவரிசையில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த மாணவர் தினேஷ் அவர்கள் 599 மதிப்பெண்களோட முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அரசு ஒதுக்கீட்டு பிரகாரம் விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்த வேங்கடபதி வேலாயுதம் அவர்கள் வந்துட்டு 705 மதிப்பெண்களோட முதலிடம் பிடிச்சிருக்காரு. அதே மாதிரி 7.5% இடஒதுக்கீட்டில் நாகப்பட்டினத்தைச் சேர்ந்த தினேஷ் அவர்கள் 599 மதிப்பெண்களோட முதலிடம் பிடிச்சிருக்காரு. இவங்களுக்கான கலந்தாய்வு வர 13ஆம் தேதி ஆன்லைன் வழியாக வந்துட்டு நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி நர்சிங் பிஃபார்ம் உட்பட மருத்துவ துணை படிப்புக்கான தரவரிசை பட்டியலுமே நேற்று வெளியிடப்பட்டிருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புக்காக அப்ளை பண்ணி இப்போ நீட் எக்ஸாம் எழுதி அந்த தரவரிசை பட்டியலில் இடம்பெற்ற மாணவர்கள் எல்லாருமே வந்துட்டு இப்போ அடுத்த கட்ட கலந்தாய்வு கொண்டு உங்களை வந்து அழைக்க போகிறாங்க. ஸோ உங்களுடைய லைஃப்பில் அடுத்தடுத்து பெஸ்ட்டாக வந்துட்டு எல்லாமே நடக்கணும் அப்படி வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மதன் தங்கதுரையுடைய யாரு அவ எங்கே இருக்கா அந்த சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்தது உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம் எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் இங்கே வந்திருக்கு. என்ன அப்டேட் அப்படின்னா, தமிழகத்தில் 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் படிப்புகளில் சேர்கிறதுக்காக 300 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான 2026-2027 கல்வியாண்டு மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்னையிலிருந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது அப்படிமாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஎட் முடிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் www.tngasa.in அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் வர 20ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது வந்து இந்த அப்டேட் வந்து தேவைப்படுவாங்க, வந்து பிஎட் முடிச்சிருக்காங்க அடுத்து எம்எட் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்க வந்து அடுத்து எம்எட்க்கான ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படி மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. 6 அரசு கல்வியியல் கல்லூரிகளில் வந்துட்டு எம்எட் படிப்புகளில் வந்துட்டு சேர போகிறாங்க. 300 இடங்கள் வந்துட்டு காலியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சீட் வந்துட்டு 300 சீட் வந்துட்டு காலியாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு வந்துட்டு இன்னையிலேருந்து வந்து விண்ணப்பத்து பதிவு ஸ்டார்ட் ஆகுது. www.tngasa.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு வர 20ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,930 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 111,440 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே மாதிரி வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாயாகவும் வெள்ளியுடைய விலை பார் ஒன்றுக்கு 245,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு. அதே நேரத்தில் முட்டையுடைய விலை 5.40 காசுகள் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. இப்போது தங்கத்தோடைய விலை மற்றும் வெள்ளியோடைய விலை ரெண்டுமே ஏவரேஜாக வந்துட்டு ரொம்ப அதிகமாகவும் ஆகாமல் ரொம்ப கம்மியாகவும் ஆகாமல் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் வந்து விற்பனை ஆகிடுச்சு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் முட்டையோட விலை 5.40 காசுகள் அப்படி மாதிரி தான் இருக்குது. அதாவது கடந்த நாட்கள் எப்படி குறைஞ்சிச்சோ அதே மாதிரி தான் வந்துட்டு இது வரைக்குமே இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் விலை எப்படி இருக்க போகுது, வெள்ளியோட விலை எப்படி இருக்க போகுது, அதே நேரத்தில் முட்டையோட விலையுமே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக இன்னொரு சூப்பரான ஒரு அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான ஹேவக் பிரதர்ஸோடைய பாட்டு தான் வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது நம்ம தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லில் இருக்கக்கூடிய அந்த நீர்வீழ்ச்சி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வரக்கூடிய நீர்வரத்து இப்போது அதிகமாக இருக்குது. இதனால் பரிசல் இயக்கிறதுக்குமே வந்துட்டு தடை விதிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 8000 கனடியாக வந்துட்டு அதிகமாக இருக்கிறதுனால பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்குது. கேரளா மாநிலம் வயநாடு மற்றும் கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தென்மேற்கு பருவமழையால் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி, கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகமாக இருக்குது. கபினி அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறதுனால அணையுடைய பாதுகாப்பு கருதி தமிழக காவிரி ஆற்றில் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் தமிழக எல்லையான பில்லிகுண்டுவில் நேற்று முன்தினம் சாயங்காலம் 5000 கனடியாக இருந்த அணையோடைய நீர்வரத்து நேற்று சாயங்காலம் வந்துட்டு 8000 கனடியாக அதிகமாக இருக்குது. இதனால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் 5 அருவி, ஐவர்பாணி, மெயின் அருவி, மெயின் ஃபால்ஸ், சினி ஃபால்ஸ் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் கொட்டிகிட்டு வந்துட்டு இருக்குது. இதனால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கிறதுக்காகவும் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் நேற்று தடை விதித்திருக்காங்க அப்படி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ மீண்டும் வந்துட்டு நீர்வரத்து அதிகமாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, நீர்வரத்து இன்னும் அதிகமாக போகுதா இல்லை கம்மியாக போகுதா அப்படிங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம சேலம் மேட்டுவணையோட நீர்மட்ட நிலவரம் இப்படி இருக்குது, நீர்வரத்து இப்படி இருக்குது அப்படின்னா நீர்மட்டம் 78.81 அடியாகவும் நீர் இருப்பு 40.78 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 5769 கனடியாகவும் அணையிலிருந்து இருக்கக்கூடிய நீர் திறப்பு 1500 கனடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 5769 கனடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. அதே நேரத்தில் நீர் திறப்பு 1500 கனடியாக இருக்குதுங்க. அதாவது நீர்வரத்து நீர் திறப்பு வந்துட்டு கடந்த நாட்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீர் வரத்து கடந்த நாட்களில் இருந்ததை விட கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து 5769 கனடி அப்படி மாதிரி தான் இருக்குது. நீர்வரத்து அதிகமாகவும் நீர் திறப்பு கம்மியாகவும் இருக்கிறதுனால நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்புமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் மாற்றங்கள் ஏதாவது ஏற்பட போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குது. அதுல இப்போ முதலாக என்ன அப்டேட் சொல்ல போறேன் அப்படின்னா, கன்னியாகுமரி டு திப்ருகர் நீங்க பயணிக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகர் வரைக்குமே ரயில் வந்துட்டு இன்னைக்கு ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு கிளம்பக்கூடிய கன்னியாகுமரி டு திப்ருகர் ரயில் ரத்து செய்யப்பட இருக்குது அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் வெளியிட்டிருக்காங்க. இது பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு சாயங்காலம் 5:25 மணிக்கு கிளம்பக்கூடிய கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் வழியா செல்லும் கன்னியாகுமரி டு திப்ருகர் விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரிசாவில் இருக்கக்கூடிய பாலசூர் ரயில் நிலைய பராமரிப்பு பணிகள் காரணமாக மறுமார்க்க ரயிலில் அந்த திப்ருகர் டு கன்னியாகுமரி ரயில் வந்துட்டு ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டிருக்கிறதுனால இந்த மாற்றம் அறிவிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி டிராஃபிக் ஒரு சில இடங்களில் ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா, மாமாங்கம் சீலநாயக்கன்பட்டி சந்தியூர் மல்லூர் சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியா பட்டினம் பொன்னம்மாப்பேட்டை ஜங்ஷன் வின்சென்ட் குகை இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த பகுதி எல்லாத்துலையுமே இன்றைக்கி டிராஃபிக் ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி போயிடுங்க. ஆஃபீஸ் டைமுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பி போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். முக்கியமாக வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க. காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க. ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா. முக்கியமாக டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி போங்க. அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் போகும்போது அந்த கப்புக்கு சாப்பாடு வாட்டர் பாட்டில் எல்லாமே மிஸ் பண்ணிடாமல் எல்லாத்தையுமே ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுங்க. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
1: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
1: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
1: For contact 6380649701.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
2: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
0: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, கல்வித்துறையில் அதுவும் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு டீச்சர் ஆகணும் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. நினச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன்னா உங்கள் சத்யா. டெல்லி அரசுடைய கல்வித்துறையில் இருக்கக்கூடிய காலி இடங்களுக்கு இப்போ தேர்வு அறிவிப்பை யூபிஎஸ்சி வந்துட்டு வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா பிரின்ஸிபல் 124, வைஸ் பிரின்ஸிபல் 704 அப்படின்னு மொத்தமாக 828 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி முதுநிலை பட்டப்படிப்பு பிஎட் எம்எட் முடிச்சிருக்கணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான அனுபவம் 10 ஆண்டு அல்லது 3 ஆண்டு பணி அனுபவம் வேணும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான வயது வரம்பு 18 வயசுலேருந்து 50 வயசு இருக்கக்கூடியவங்களும் அதுக்கப்புறம் 18 வயசுலேருந்து 35 வயசு இருக்கக்கூடியவங்களும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கான தேர்ச்சி முறை எழுதித் தேர்வு, அதாவது ரிட்டன் எக்ஸாமு, அதுக்கப்புறமா நேர்முக டைரக்ட் இன்டர்வியூ ஒன்று நடக்கும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹25, பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 14/8/2026, அன்னைக்கு தான் கடைசி நாள். இது பற்றின விவரங்கள் கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா upsc.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு இவங்களை பற்றின கூடுதல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வந்துட்டு அவங்க வந்துட்டு முதல்நிலை பட்டம் முடிச்சிருக்காங்க அப்படி இல்லைன்னா பிஎட் எம்எட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட சொல்லி மறக்காமல் அப்ளை பண்ண சொல்லிடுங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கி ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, யார் அப்படின்னா சிவநாதன் அவர்கள் வந்துட்டு இளம்பிள்ளை பகுதியிலேருந்து அவருடைய பிறந்தநாளை இன்றைக்கி கொண்டாடுறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சிவநாதன். உங்களுக்கு இன்றைக்கி நாள் மாதிரி எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் என்ன விஷயங்களாக அச்சுப்பட நினச்சிங்களோ கண்டிப்பாக அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் அச்சுப்படணும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, அசோக் சரனுடைய அடி ராட்டின போல் சாங் வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணிவிடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு தான் வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 लाख करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
3: हैं। प्रभा आप त्रिकोणाचल का पकड़ बड़कमी ग्राम अंजुकर उदी सभी
4: पयिर காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும், அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1447 அழைக்கவும்.
0: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
3: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
4: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பயன்படுத்தாமல் தேவையறிந்து பயன்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, நம்முடைய சேலத்தில் நேற்று பல இடங்கள் வந்துட்டு மழை பெஞ்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்முடைய சேலத்தில் மட்டும் இல்லாமல் நம்முடைய சேலத்தில் சுற்றி இருக்கக்கூடிய பல இடங்களையுமே வந்துட்டு நேற்று ஃபுல்லாக வந்துட்டு மழை பயங்கரமாக பெஞ்சிருந்துச்சுங்க. எங்கள் வீட்லையுமே வந்துட்டு நைட்டில் ஃபுல்லாக வந்துட்டு மழை தான். உங்கள் வீட்டு பக்கத்துலையுமே வந்துட்டு கண்டிப்பாக மழை பெய்யிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இப்போ வாழப்பாடி இருக்குது இல்லையா, அங்கே வந்துட்டு வாழப்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று காலையிலிருந்து வெயில் வந்துட்டு பயங்கரமாக சுற்றிச்சிருந்துட்டு இருக்குது. இந்த நிலையில் சாயங்காலம் 6:30 திடீர்னு கருமேகங்கள் சூழ்ந்து வாழப்பாடி, கருமாபுரம், காரிப்பட்டி, பெரிய கிருஷ்ணாபுரம், சிங்கிபுரம், பழனியாபுரம் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக வந்துட்டு மிதமான மழை பெய்துட்டுருக்குது. இதனால் வாழப்பாடி பகுதியில் விட்டு விட்டு மின்தடை ஏற்பட்டிருக்குது. தொடர் மழையால் குளிர்ந்த சூழ்நிலை வந்துட்டு நிலவி இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்டுமே இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, இப்போ வாழப்பாடி மாதிரியே கருமந்துறை, அதுக்கப்புறமா ஏற்காடு, ஜருகுமலை, இப்போ நிறைய மலைப்பிரதேசங்கள் இருக்குது. அங்கே நிறைய விஷயங்களுமே வந்துட்டு இருக்குது. மலைப்பிரதேசங்கள் மட்டும் இல்லாமல் நம்முடைய உள்ளூர்லேயே, நம்முடைய சேலம் மாவட்டத்திலேயே கூட ஒவ்வொரு ஊருக்குமே ஒவ்வொரு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குதுங்க. பனமரத்துப்பட்டினு எடுத்துக்கிட்டோம்னா உலகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய, தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு மூன்றாவது மிகப்பெரிய ஏரி வந்துட்டு பனமரத்துப்பட்டியில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே வந்துட்டு ஒவ்வொரு சிறப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அந்த சிறப்புகள் என்ன, அந்த ஊருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, அந்த ஊருடைய மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்மளுடைய சோனாஃபோன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சோனாஃபோன் 107.8 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மதியம் 12 ஒரு மணி வரைக்கும் ஊரை சுற்றி ஒரு உலா நிகழ்ச்சியை கேளுங்க. சத்யா என் கூட உங்களுக்காக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஊர் பற்றின புது புது விஷயங்களை கொண்டு செய்துட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் கேளுங்க, ஊரை சுற்றி ஒரு உலா சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் இன்னைக்கான எட்டுத்திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மழைநீரை சேமிப்பதில் முக்கியமானது திட்டமிடலா அன்றாட பழக்க வழக்கங்களா. மழைநீரை சேமிப்பதில் முக்கியமானது திட்டமிடலா அன்றாட பழக்க வழக்கங்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க எட்டுத்திக்கும் நம்குறள் நிகழ்ச்சியில். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் நெஞ்சியுடைய அளவில்லா அழகிய பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியுடன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் இங்கே வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது பற்றி மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் மூலமாக அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆண்டிற்கு ஒரு முறை 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும், 2000 ரூபாய் 6ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும், 6000 ரூபாய் 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், ஐடிஐ டிப்ளமோ ஆகிய படிப்புகளுக்கும் 8000 ரூபாய், இளங்கலை 12000 ரூபாய், முதுகலை பிஏ எம்பிபிஎஸ் 14000 ரூபாய்க்கு வழங்கப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த திட்டத்தின் கீழே பயன்பெற சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற கல்வி நிறுவனங்களில் 2026-2027 கல்வி பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் தங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களில் https://www.tnsevai.tn.gov.in/citizen/registration.aspx அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் போயிட்டு 31/10/2026 அன்னைக்குள்ளார நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாட போகிறாங்க. யார் எப்படின்னா, ராவணன் அவங்க வந்துட்டு சேலம் ஃபைவ் ரோட்ஸ் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாட போகிறாரு. அவருக்கு நம்ம சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்கிறதுக்காக இன்றைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, மழைநீரை சேமிப்பதில் முக்கியமானது திட்டமிடலா அன்றாட பழக்க வழக்கங்களா? மழைநீரை சேகரிப்பதில் முக்கியமானது திட்டமிடலா அன்றாட பழக்க வழக்கங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதேமாரி நம்மளோட நிலை என்னான்னு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியை சத்தியா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகின் மிகப்பெரிய கண்டம் எது? உலகின் மிகப்பெரிய கண்டம் இது அப்படிங்கிறதா இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் ஆசியா. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், ருக்மணி பாட்டி தாத்தா பட்டியிலேருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனியிலேருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா சிம்மாண்டப்பட்டியிலேருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலேருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிஷாந்தினி, சுபாஷ், ஜோஸ்வா, தனிஷ் இவங்களுமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமையும் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்க இல்ல வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. இப்போ நான் இங்கிருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நாளைக்கு நான் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா போபாய் நேர்களை, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க மக்களை. திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்
1: இன்னைக்கு உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு சூப்பரான செமையான கேம் தான் கொண்டு வந்திருக்கோம். ஆனா அந்த கேம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா
2: கால் பண்ணுங்க 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளையாட போறோம் தெரியுமா பிரதீபா?
2: தெரியலையா?
1: இன்னைக்கு வந்து ரிவேஸ்ட்ல சொல்லுங்க அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாட போறோம். இந்த ரிவேஸ்ட்ல சொல்லுங்க விளையாட்டோட ரூல்ஸ் என்ன தெரியுமா? உங்ககிட்ட நான் வந்து ஒரு டைலாக் சொல்லுவேன், ஒரு சின்ன லைன் சொல்லுவேன், அந்த லைன் அப்படியே கேட்டுட்டு நீங்க என்கிட்ட ரிவேஸ்ட்ல சொல்லணும். ஓகேங்களா? நான் உங்ககிட்ட கொடுக்குற லைனுக்கு நீங்க கேட்டுட்டு அப்படியே அதை ரிவேஸ்ட்ல சொல்லணும். உதாரணத்துக்கு, நான் காலையில் டீ குடிச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா குடிச்சேன் டீ காலையில் நான் அப்படின்னு சொல்லணும்.
3: ஊருக்கு
1: போயிட்டு இருக்கேன்.
3: இருக்கேன் ஊருக்கு போயிட்டு
1: நான் காலையில் இட்லி சாப்பிட்டேன்
3: இட்லி காலையில்.
1: சூப்பர் மாணிக்கம், அருமையா, நீங்க ரொம்ப நன்றி.
3: நன்றி.
1: மங்களபுரத்துலேருந்து நம்ம மாணிக்கம்மன் கால் பண்ணி சாமியை விளையாண்டார், ரொம்ப நன்றி அண்ணா நம்ம கூட விளையாண்டதுக்கு.
2: மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போது தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே, எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் பேசு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வாக்கியம் சொல்வோம், அந்த வாக்கியமாக ரிவர்ஸில் சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு, எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றத இருக்கு சந்தோஷமாக ரொம்ப இன்னைக்கு அப்படின்றத சொல்லணும்.
1: இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்க, 9787-707-8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம், நான் ருக்மணி அதுக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்.
2: வணக்கம்,
3: இருக்கீங்க?
2: சூப்பரா இருக்கும் பட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கும் சாமி.
2: ஓகே ஓகே பட்டி. பட்டி, நீங்க நம்ம என்ன கேம் விளையாடுறோம் தெரியுமா?
3: ஒவ்வொரு ப்ரோக்ராமும் நல்லா இருக்குன்னு சொல்லி நல்ல வெளிப்படையே சொன்னாரு, நல்லா இருக்கு. அவருக்கு இந்த சோனா சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன்.
1: நானும் வந்து நீங்க நன்றி சொன்னதுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி.
3: பாட்டி, நானும் நினைச்சிட்டே இருப்பேன். ஒவ்வொரு பார்ட்டும் நல்லா ஆட்டான ஆளா போட்டிருக்கீங்க, நல்லா அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு நான் கூட சொல்லுவேன். அவர் கரெக்டா சொல்லிட்டாரு, நன்றி.
1: சரிங்க பாட்டி. பாட்டி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கோம் தெரியுமா?
3: ரிவர்ஸ்ல சொல்றீங்கன்னு நினைக்கிறேன்.
1: விளையாடுவோமா? நான் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், அது அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும்.
3: சரி.
1: நான் டீ குடிக்க போனேன்.
3: போனேன் குடிக்க டீ நான்.
1: சூப்பர் பாட்டி. காலையில் தோசை சாப்பிட்டேன்.
3: சாப்பிட்டேன் தோசை காலையில்.
1: சூப்பர் பாட்டி. பேருந்தில் பயணம் செய்தேன்.
3: செய்தேன் பயணம் பேருந்தில்.
1: அருமை அருமை பாட்டி, சூப்பரா இருக்கு, ரொம்ப நன்றி பாட்டி.
3: நன்றி சாமி, நன்றி சாமி. ரெண்டு புது பாட்டு பிடிச்சி
1: வச்சிருக்கேன்,
3: ஒரு தடவை கேட்டுட்டு தான் நான் உங்களுக்கு சொல்றேன்.
1: சரி பாட்டி, சரி பாட்டி, நன்றி பாட்டி.
3: நன்றி நன்றி சாமி,
1: நன்றி சாமி. தாதுகாப்பட்டியிலேருந்து ருக்குமணி பாட்டி கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி பாட்டி இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னுடன் மற்றும் பிரதீபா, இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சு ஜாலியாக விளாண்டுருக்காங்க, சூப்பராக விளாண்டுங்க ருக்குமணி பாட்டி, ரொம்ப நன்றி பாட்டி. நீங்களும் இதே போலவே எல்லாருன்னு நான் கால் பண்ணுங்க மக்களே, 9787-707-8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இது வாக்கர் மற்றும் பிரதீபாவுடன் சூப்பராக ஜாலியாக எல்லாம் உங்களுக்காக செம்மையான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க.
4: வயசுலேருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
3: என்னடா வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்க?
4: அது ஒன்றும் இல்லடா, எங்கள் வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
5: Too much! Three much!

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விண்ணிலிருந்து விழுவது மழை நீர் மட்டுமல்ல, அது நமக்கான உயிர் நீர்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். ரிவர்ஸில் சொல்லுங்கள் கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு நம்பரை நாங்கள் ஒரு சென்டென்ஸை சொல்லுவோம், அதை நீங்கள் ரிவர்ஸில் அப்படியே சொல்லணும். அந்த கேம் தான் நம்ம விளையாண்டுட்ருக்கோம். நீங்களும் இதில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-107.8 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் ரொம்பவே ஜாலியாக விளையாடலாம். அதாவது இந்த கேம் எப்படி விளையாடலாம்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு வாக்கியம் சொல்வேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றத நீங்கள் ரிவர்ஸில் இருக்கேன் படிச்சுட்டு நான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லணும். இந்த கேமை விளையாடணும்னு நினச்சிங்கன்னா எங்களுக்கு கால் பண்ணி நீங்களும் ரொம்ப ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
4: தெரியுமா?
3: அதாவது நாங்க ஒரு சென்டென்ஸ் சொல்வோம்னா அதை நீங்க அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு, நான் பேருந்தில் பயணம் செய்கிறேன் அப்படின்னா, செய்கிறேன் பயணம் பேருந்தில் நான் அப்படின்னு அப்படியே ரிவர்ஸ்ல சொல்லணும்.
4: ஓகே,
3: விளையாடலாமாண்ணா? நான் காலையில் பூரி சாப்பிட்டேன்.
4: பூரி காலையில்.
3: சூப்பர்ண்ணா. நான் பேருந்தில் ஆபீஸ்க்கு போனேன்.
4: ஓகே, போனேன் ஆபீஸ்க்கு பேருந்தில் நான்.
3: சூப்பர் அண்ணா, ரொம்பவே அருமையா விளையாண்டீங்க அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
4: Thank you so much. பாந்த தேவன் உங்களுக்கு சூப்பர் ஃபேன்டஸ்டிக் டேவா மீட்டும். பை
3: பை பை அண்ணா, நன்றி அண்ணா. காட்பாடியில இருந்து சந்திரசேகர் அண்ணா சூப்பரா விளையாண்டாங்க நம்ம கூட, ரொம்ப நன்றி அண்ணா. மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-107.8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போது உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. கருமம் பிடிச்சது. ஹலோ அண்ணா, என்னன்னு தெரியல, நான் கட் ஆயிடுச்சு. அவன் திரும்பவும் கூப்பிட்டேன், ஒரு ஃபுல் ரிங் விட்டேன், நீங்கள் எடுக்கவே இல்லையாண்ணா. அப்புறம்

0: கவனிங்க, நீங்க பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் பத்தி கேள்விப்பட்டீங்களா?
1: பாரத் சர்க்கார் கா லக்ஷ் சோலர் பவர் சே பிஜ்லி பில் ஜீரோ கர்னே கா பி ஹை.
0: இது உங்க வீட்டை சூரிய வீடா ஆக்கிடும், அதாவது கரண்ட் பில் ஜீரோ. அதோட கூடுதல் மின்சார உற்பத்தி செஞ்சா அதை வித்து நீங்க சம்பாதிக்கலாம். இன்னும் ஏன் உட்கார்ந்திருக்கீங்க? இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: எஃப்எம் 107.8, சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன். இன்னைக்கு நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் பேசு அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நாங்கள் ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அதை அப்படியே ரிவர்ஸில் சொல்லணும். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம். சோனா பொண்ணுக்கும் தலைவனுக்கும் திருப்பூர் மாவட்டம் மூணாறு ருக்மணி பாட்டிக்கு சொன்ன அந்த நேயர் நான் தான், அதையும் சொல்லிக்கிறேன். இது வாடகை வயசு குருவில் சொன்ன மீதி நீங்கள் கேட்டுங்க, இன்னும் கேம் கொண்டுலாங்க.
1: சூப்பர் சூப்பர். அது என்னன்னா அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம் தெரியுமா?
3: இதான் நீங்க சொல்றதே அப்படியே ரிவர்சல் சொல்லுவானோ.
1: ஆமாங்க, விளையாண்டுருவோமா?
3: முடிந்த அளவு முயற்சி. சரி சொல்லுங்க.
1: என் நண்பன் என்னிடம் பேசினான்.
3: என்ன என் நண்பன் என்னிடம் பேசினானா? பேசினான் நண்பன் என்னிடம். நான்
1: நான் வராது, என் நண்பன் என்னிடம் பேசினான்.
3: என் நண்பன் என்னிடம் பேசினிடம் நண்பன்.
1: சூப்பர். இரவு இரவு வானவில் இல்ல, இரவு நிலா வந்தது.
3: வந்தது நிலா இரவில்.
1: எனக்கு பச்சை நிறம் பிடிக்கும்.
3: பிடிக்கும் நிறம் பச்சை எனக்கு.
1: சூப்பர் சூப்பர். அது என்ன அருமையா இல்லைங்க, ரொம்ப நன்றி.
3: நன்றி
1: ரொம்ப நன்றி. அது திருப்பூர் மாவட்டத்துல இருந்து ஆதோரண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மைடியர் மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், ரிவர்ஸ்ல பேச அப்படிங்கிற பேர்ல. இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால்
2: பண்ணுங்க, 9787070107 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
1: இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரிவர்ஸில் சொல்லுங்கள் அப்படின்ற கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். அதாவது நாங்கள் ஒரு வாக்கியத்தை சொன்னால் அதை நீங்கள் ரிவர்ஸில் அப்படியே சொல்லணும். அந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
2: உங்களுக்கான
1: கேள்வி நேத்து நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம்.
2: என்னோட
1: இன்னைக்கு மழை நல்லா பெய்யுது. ஆட்டையம்பட்டியில இருந்து ராமுனா ரொம்பவே சூப்பரா அருமையா விளையாண்டாங்க. என்ன கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாங்க கடைசியா. ரொம்ப நன்றி அண்ணா கால் பண்ணி விளையாண்டதுக்கு. மக்களே, நீங்களும் இதே மாதிரி எங்கள் கூட சேர்ந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-1078 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சூடவா நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கேன் பிரதீபா. இப்போ உங்களுக்கு தொடர்ந்து ஒரு அருமையான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க மக்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
2: பிரதீபாவுடன்.
1: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்க மக்கள். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பேசு அப்படிங்கிற விளையாட்டு. இந்த விளையாட்டோட விதிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா,
2: நாங்க ஒரு வாக்கியம் சொல்லுவோம், அதை வந்து அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல சொல்லணும்.
1: இந்த விளையாட்டு தான் நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவரு கூட இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் திவாகர், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் பாஸ்கரண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நேத்து
1: நாங்க பீச்சுக்கு போயிருந்தோம். நாங்க நேத்து வரோம். என்னோட போனை
3: தொலைச்சிட்டேன்.
1: வண்டி ரொம்ப வேகமா போகுது. சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா இருக்கீங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
3: நன்றி.
1: டால்மியா காலனில இருந்து பாஸ்கர் அண்ணா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு.
2: மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787-7007 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க மக்களே.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த பரமத்தி பீமேஸ்வரர் கோயில் ஒன்னு இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்ட நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தாரை பற்றிய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்கள் பாருங்கள், இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்கள் பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில் கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே. நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் மற்றும்
5: பிரதீபாவுடன்.
2: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், ரிவர்ஸ்ல பேசு அப்படிங்கிற விளையாட்டுல. இப்ப நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காங்க, அவங்களோட விளையாண்டுருவோம்.
5: ஹலோ, வணக்கம்.
6: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைபவர் நேற்று கலிச்செல்வி, அன்பு திவாகர் மற்றும் பிரதீபா இருவருக்கும் இனிமையான காலை வணக்கம்.
5: காலை வணக்கம் அக்கா.
2: வணக்கம் கலிச்செல்வி அக்கா, எப்படி இருக்கீங்க?
6: வணக்கம் திவாகர். திவாகர் வாங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
6: அருமையா இருக்குங்க, அற்புதமா இருக்குங்க.
2: நான்
5: வீட்டுக்கு போகும்போது மழை பெஞ்சது.
6: இன்னொரு முறை சொல்லுங்க பிரதீபா.
5: நான் வீட்டுக்கு போகும்போது மழை பெஞ்சது.
6: பெய்தது மழை வீட்டுக்கு போகும் பொழுது. நான் வீட்டுக்கு போகும் பொழுது.
5: இல்லங்கா, எப்படின்னா பெய்தது மழை போகும்போது வீட்டுக்கு. நான்
6: போகும்போது வீட்டுக்கு. நான் வீட்டுக்கு.
5: வீட்டுக்கு நான். ஓகேக்கா.
6: வீட்டுக்கு நான்.
2: எனக்கு அக்கா இன்னொன்று சொல்றேன், எனக்கு பிரியாணி பிடிக்கும்.
6: பிடிக்கும் பிரியாணி எனக்கு.
2: சூப்பர் அக்கா.
6: எல்லாருக்கும் பிடிக்கும்.
2: ஓகே அக்கா. அடுத்து சோனா எஃப்எம் இல் நான் பேசினேன்.
6: பேசினேன் சோனா எஃப்எம் இல் நான்.
2: இல்ல, சோனா எஃப்எம் இல் நான் பேசினேன்.
6: பேசினேன் எஃப்எம் இல் சோனா. சோனா எஃப்எம் இல் நான்.
2: அக்கா பேசினேன் நான்.
6: ஒரு முறை சொல்லுங்க திவாகர்.
2: சோனா எஃப்எம் இல் நான் பேசினேன்.
6: பேசினேன் நான் சோனா எஃப்எம் இல். சோனா எஃப்எம் இல்.
2: அருமை அருமை அக்கா, ரொம்ப நன்றி அக்கா.
6: நன்றிங்க திவாகர், நிகழ்ச்சி அருமையா போது வாழ்த்துக்கள்.
5: நன்றி நன்றி அக்கா.
6: நன்றிங்க பிரதீபா, இருவருக்கும் நன்றி.
5: நன்றிக்கா.
6: நன்றிங்க பிரதீபா.
2: மேட்டூர் வட்ட மயமுதூர்ல இருந்து கலைசெல்வி அக்கா கால் பண்ணி சூப்பரா விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா.
4: மக்களே, நீங்களும் இதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. வாகை சூடவா நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டே இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இப்போ உங்களுக்கு ஒரு அருமையான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: என்னடா வீட்டு மொட்டை மாடி நின்னுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்க?
2: அது ஒன்றும் இல்லடா, எங்க வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
3: 2 மேட்ச் 3 மேட்ச்

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதினா அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நீரை சேமிப்போம், நீர் வளம் காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கோம் பிரதீபா மற்றும் திவாகர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளாட்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிவர்ஸில் பேசு அப்படின்ற கேம் தான் விளையாண்டுட்ருக்கோம். இந்த கேம் விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காங்க, வாங்க பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். தருமபுரி மாவட்டம் ஏரிகோடி எம் ராஜேஸ்வரி பேசுகிறேங்க. எப்படி இருக்கீங்க?
5: எல்லாருமே சூப்பராக இருக்கும் ராஜேஸ்வரி அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
4: நாங்களும் ரொம்ப நலமா இருக்கோம். எப்படி அங்க வெயில் அடிக்குதுங்களா, மழை வர பாக்குதுங்களா?
5: அதெல்லாம் சாயந்தரம் 4 மணிக்கு மேல கரெக்டா நடக்குதுக்கா, பகல் ஃபுல்லா வெயில் மட்டும் தான் அடிக்குது.
4: வெயில் அடிக்குதுங்களா?
5: சரிங்க ராஜு, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு
4: விளையாடுறோம் தெரியுமாக்கா?
5: ஆமாக்கா, விளையாடுவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் வரி என்னன்னா, நான் காலையில் சாப்பிட்டேன்.
4: காலையில்
5: எனக்கு நிலா பிடிக்கும். சூப்பர் அக்கா, அருமையா விளாண்டு, ரொம்ப நன்றி அக்கா.
4: நன்றி.
5: தருமபுரி மாவட்டத்திலிருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சூப்பராக விளையாண்டாங்க, ரொம்ப நன்றி அக்கா. நீங்கள் நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இருந்து திவாகர் மற்றும் பிரதீபா உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: सुन मिट्टा सुख पे
1: रुकी
0: वासी मैं नर रे रे रे बोरा

0: நன்றி, நமஸ்காரம், நமஸ்தே.
1: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
2: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
3: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
4: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
5: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
6: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில். வாகை சூடவா, வாகை சூடவா.
7: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
8: பிரதீபாவுடன்.
7: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிவர்ஸ்ல பேஸ் அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டுல நீங்களும் விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா, மக்களே, நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான்,
8: கால் பண்ணுங்க 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலாம்.
7: இதனை தொடர்ந்து இப்ப பிரதீபா வந்து என்கிட்ட கேட்க போறாங்க.
8: ஆமா,
7: கேளுங்க, நான் இப்படி விளையாடுறேன் பாருங்க.
8: ஓகே, நேத்து ஃப்ரெண்டு கூட வெளியே போனேன். சூப்பர். இன்னொன்னு, நான் வீட்டுக்கு போகும்போது மழை பெஞ்சது.
7: ஏமா, உனக்கு ஈஸியா கேட்கவே தெரியாது உங்களுக்கு. நான் வீட்டுக்கு போகும்போது மழை பெய்தது, பெய்தது மழை போகும்போது வீட்டுக்கு நான் அப்படிங்கிற இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை சொல்லி இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் திரும்ப கேட்காதுங்க. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகர் மற்றும்
8: பிரதீபாவுடன்.
7: இன்னைக்கு ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம், ரிவர்ஸ்ல பேசுங்க அப்படிங்கிற விளையாட்டு. நான் உங்ககிட்ட ஒரு டயலாக் சொல்லுவேன், அந்த டயலாக் அப்படி நீங்க ரிவர்ஸ்ல என்கிட்ட சொல்லணும். இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சியில பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. திவாகர் மற்றும் பிரதீபாவோட நினைகி ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். ரிவர்ஸில் பேசு அப்படிங்கிற பேரில் ஒரு அருமையான விளையாட்டு. இந்த விளையாட்டில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவோம், அந்த டயலாக் அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் என்கிட்ட சொல்லணும். இதுதான் இந்த இன்றைக்கான விளையாட்டோட விதிமுறைகள். இந்த விளையாட்டில் நிறைய நேர்கள் கால் பண்ணி ரொம்ப சூப்பராக உற்சாகமாக அற்புதமாக விளையாண்டு கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே போல் உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு என்றைக்குமே கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிக்கிறோம். இதை தாண்டி இப்போ வந்து நம்ம கடைசி நிகழ்ச்சி முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரதீபா கூட விளையாண்டுலான்னு இருக்கோம். பிரதீபா கூட விளையாடுவோமா?
3: விளையாடலாமே.
2: ஓகே, உங்களுக்கான டயலாக், முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது? முன்னாடி பின்னாடி என்ன இருந்தது?
3: இருந்தது என்ன? பின்னாடி முன்னாடி.
2: சூப்பர். ஓகே, அடுத்து, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டோம்.
3: சாப்பிட்டோம் சேர்ந்து எல்லோரும் நாங்க.
2: அப்பா காலையில நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு.
3: அப்பா காலையில நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தாரு.
2: சொல்லுங்க பிரதீபா, என்ன இவ்வளவு நேரம்
3: எடுக்கிறீங்க? இருந்தாரு படிச்சுட்டு நியூஸ் பேப்பர் காலையில அப்பா.
2: சூப்பர் பிரதீபா, அருமையா விளையாண்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் மக்களே. இந்த மாதிரி நிறைய விளையாட்டு வந்து நீங்க வாகை சுடுவாள எங்களோட ஜாலியாக விளையாடலாம். காலையில் 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் திங்கள் முதல் சனி வரை வாகை சுடுவாள திவாகர் மற்றும் பிரதீபாவோட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக ஒரு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியிலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்ப வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் மற்றும் பிரதீபா. நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பாம்புகள் வந்து இருக்கு இல்லைங்களா, அதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து தப்பான கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறது, ஏதாச்சும் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கிறது, இது எல்லாமே சகஜம் தாங்க. இப்ப அதை பத்தி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து பயத்தை குறைச்சிக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப விஷம் வந்து எந்த மாதிரி வந்திருக்கும், பாம்புகள் வந்து ஆரம்ப காலகட்டத்துல விஷம் உள்ளவையா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த பல பாம்புகள் விஷம் அற்றவையா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. கால போக்குல அதனுடைய உமிழ்நீர் சுரப்பிகள்ல ஏற்பட்ட பரிணாம மாற்றங்களாலதான் இறைய சீக்கிரமாவே செயலிழக்க செய்யக்கூடிய விஷம் வந்து உருவானுச்சுன்னு சொல்றாங்க. இந்த விஷம் வேட்டைய எளிதாக்கவும் தற்காப்பிற்கும் உதவக்கூடிய ஒரு இயற்கையான பரிணாம தகவமைப்புன்னு சொல்லலாம். ஆச்சரியம் என்னன்னா பாம்புகளோட விஷம் மனிதர்களை கொல்வதற்காக உருவாகல, இறைய பிடிக்கிறதுக்கும் தங்களை பாதுகாத்து கொள்றதுக்கும் உருவான ஒரு இயற்கையான பரிணாம தகவமைப்பு மட்டும்தாங்க. விவசாயியின் நண்பன் சொல்றாங்க பாம்பு. விவசாய நிலங்கள்ல பயிர்களுக்கு மிகப்பெரிய எதிரி எலிகள். அதோட எண்ணிக்கையை கட்டுப்படுத்துறதுல பாம்புகள் அளவிட முடியாத பங்களிப்பை வழங்குது. அதனாலதான் விவசாயியின் நண்பன் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாம்புகள் உணவு சங்கிலியின் முக்கிய உறுப்பினர்களாகவும் இருக்கு. எலிகள், தவளைகள், பல்லிகள் போன்ற உயிரினங்களை அது உட்கொள்றதோட கழுகுகள், ஆந்தைகள், கீரிகள் போன்ற விலங்குகளுக்கு உணவாகவும் மாறுது. இந்த சமநிலையில தான் ஒரு சூழமைப்பின் ஆரோக்கியம் அடங்கி இருக்கு. இன்னைக்கு சமூகத்துல பாம்பு பழிவாங்கும், பால் குடிக்கும், மனிதர்களோட முகத்தை நினைவுல வச்சிருக்கும், இசையை கேட்டு ஆடும் அப்படின்ற கற்பிதங்கள் பரவலா இருக்கு. ஆனா இதுல எதுக்கும் அறிவியல் ஆதாரம் இல்ல. இந்த கற்பிதங்களை பாம்புகளை பத்தின தேவையற்ற அச்சத்தையும் அதுக்கு அழிவையும் ஏற்படுத்துது. இன்னைக்கு பாம்புகளை எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சவால் மனிதர்கள் கிட்ட இருந்துதான் உருவாகுது. நகரமயமாக்கல், வாழ்விட அழிவு, சாலைகள்ல வாகனத்துல அடிபட்டு உயிரிழக்கிறது, பயத்தின் காரணமா மனிதர்களால கொல்லப்படுறது போன்ற காரணங்களால பல பாம்பு இனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கையில அதுக்கு உரிய இடம் மறுக்கப்படுறப்ப மனிதர்களுடனான மோதல்கள் அதிகரிக்குது. தமிழர் பண்பாட்டுல நாக வழிபாடு தொன்மையான மரபுகள்ல ஒண்ணு. நாகர்கோவில், நாகப்பட்டினம், திருப்பாம்பூரம், நாகமலை போன்ற ஊர் பெயர்களும் நாகப்பன், நாகமணி, நாகலட்சுமி போன்ற பெயர்களும் இந்த மரபின் தொடர்ச்சியை வெளிப்படுத்துது. நாக வழிபாடு வெறும் சமய நம்பிக்கையா மட்டும் உருவாகலங்க, இயற்கையை பாதுகாக்கக்கூடிய பண்பாட்டு நடைமுறையாவும் இருந்திருக்கலாம். கோயில்கள் மரங்களின் அடியில் நிறுவப்பட்ட நாக சிலைகள் காரணமா அந்த இடங்கள்ல மரங்களை வெட்டுறதையும் புற்றுகளை அழிப்பதையும் மக்கள் தவிர்த்தாங்க. இதன் மூலமா பாம்புகள் மட்டும் இல்ல, அதோட இயற்கை வாழிடங்களும் பல தலைமுறைகளுக்கு பாதுகாக்கப்பட்டுச்சு. ஆனா காலப்போக்குல இந்த பண்பாட்டு மரபின் உண்மையான நோக்கம் மங்க தொடங்கிருச்சு. இயற்கையை பாதுகாக்கும் எண்ணத்தை விட பாம்புகளை அச்சத்துடனோ இல்லனா அதீத பயத்தோடையோ அணுகக்கூடிய மனப்பான்மை பல இடங்கள்ல காணப்படுது. பாம்புகளை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் பயம் பெரும்பாலுமே அறியாமையிலிருந்து உருவாகுது. அடுத்த முறை ஒரு பாம்பை பாக்குறப்ப அதை ஒரு ஆபத்தான உயிரினமா மட்டும் பார்க்காம கோடிக்கணக்கான ஆண்டுகளா இயற்கையோட சமநிலைய பாதுகாத்து வரக்கூடிய அமைதியான காவலரா பார்க்கக்கூடிய மனப்பான்மைய நாம எல்லாருமே வளர்த்துக்கணும். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசி இருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி, சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அதே போல மைக்ரோ கிரீன் போடுறதுக்கு எந்த மாதிரி விழிப்புணர்வா இருக்கணும் போறாங்க, கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: இந்த மைக்ரோ கிரீன் போய் நிறைய பேர் இப்ப யூடியூப்ல இந்த மற்ற இதுல எல்லாம் பாத்துட்டு போய் தேவையில்லாம ஒரு 10,000-15,000 கொடுத்து கிளாஸ் எடுக்கிற அட்டன் பண்றீங்க. அது அட்டன் பண்ண கூட பிரச்சனை இல்லை. இப்ப இதுல பிரான்சைசி மாடலு, பைபேக் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு 1 இயர் to 2 இயர்ஸா வந்து ஒரு நிறைய பேர் பண்றாங்க. இந்த மாதிரி நாங்களே நீங்க வளர்த்தி கொடுங்க, நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது இனிஷியலா பணம் வந்து ஒரு 2-3 மாசம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பணம் வரதில்ல, ஏதாவது நீங்க கொடுக்குற பொருள்ல வந்து குறை இருக்கிற மாதிரி சொல்லி பணத்தை வந்து கம்மி பண்றாங்க, இல்ல கொடுக்கறதையே நிறுத்துறாங்க. சோ மக்கள் கொஞ்சம் அவேரா இருந்துக்குங்க, போய் ஏமாந்துடாதீங்க. பணம் எங்கேயாவது 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் மாதிரி எல்லாம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஸோ இதுதான் என்னோட வேண்டுகோள். மற்றபடி மைக்ரோ கிரீன் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் வந்து நல்லா அலையணுங்க, அலைச்சல் இல்லாம பிஸ்னஸ் பண்ண முடியாது. இது ரியாலிட்டி, இதுதான் பொருளுக்கு வந்து ஏன் இதுல கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னா காலையில கட் பண்ணா சாயங்காலம் கஸ்டமர் எடுத்துட்டு போயிடணும். இது வந்து ஒரு சோப்பு சீப்பு மேனுஃபேக்சரிங் மாதிரி கிடையாது. மேனுஃபேக்சர் பண்ணாலும் இன்னைக்கு சோப்பை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அடுத்த வருஷம் விற்கலாம், ப்ராப்ளி அதுக்கும் கூட டைம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் அது மட்டும்தான் நீங்க வந்து பார்த்துக்கணும். நன்றிங்க.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப மைக்ரோ கிரீன் போட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, அதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: என்னடா வீட்டு மொட்டை மாடி நின்னுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்க?
2: அது ஒன்றும் இல்லைடா, எங்க வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். 2 மேட்ச் 3 மேட்ச்

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா சொகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
0: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்.
0: இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: ஒரு துளி நீர் தானே என்ற அலட்சியம் வேண்டாம். தண்ணீர் குழாய்களை பாதுகாப்பாக மூடுவோம். நீர் வீணாவதை தடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: திண்டுக்கல் மாவட்டம் வில்லோட்ல இருந்து கிருஷ்ணன் ஐயா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு தொழிலுமே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விதமான சவால்கள் இருக்கதாங்க செய்யுது. அதே போல விவசாயத்துல இருக்கக்கூடிய சவால்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: என்னமா நேரத்துக்கிட்ட வந்து விடுதாமா வச்சுது இந்த நேரமெல்லாம். ஏதோ கவனிச்சு பாக்குறவங்களுக்கு, சொந்த ஆளு பாக்குறவங்களுக்கு மாசுல கிடைக்குது. கூலி ஆளு விட்டாலும் ஒண்ணு மிச்சத்துக்கெல்லாம் காணாம். அவங்க பாதி நேரம் செஞ்சு மணிய பாத்துக்கிட்டு வர்றாங்க, மணிப்பு நேரமே போயிடுறாங்க. 9 மணிக்கு வர்றாங்க, 9 ஆகறதுக்குள்ள 9 ஆகிதான் வர்றாங்க. அது மீறி வந்தாதா அப்படி உக்காந்துக்கிட்டு 9 ஆகட்டும்ன்றாங்க. அந்த 9 மணிக்கு வந்தது 2 அடிக்கிறதுக்குள்ளேயே வேலையை கலைச்சிட்டு போடுறாங்க. அதனால விவசாயத்துல எல்லாம் கூலி ஆளு கொடுத்து கட்டுப்படி ஆகல. சொந்தால் இருந்து பார்த்து பொருளை கொண்டு போய் விட்டா அதுல லாபம் தான் இருக்கு, கண்டிப்பா நட்டம் வராது. சொந்தாளுக்கு தக்கன விவசாயம் பண்ணிக்கணும். அதுக்கு மீறி செஞ்சாக்கு அது ஆளு விட்டு அவங்கள போய் கூப்பிட இங்க கொண்டாந்து சேர்க்க. ஒரு வேலையை செஞ்சுட்டு போனா அது தீராது. நம்ம என்ன ஒரு மணி நேரம் என்ன பண்ண கிழிச்சு வேலை செஞ்சு அந்த விவசாயத்தை எடுப்பான். அவங்களுக்கு என்ன மணிக்கணக்கு தானே, மணிக்கணக்கு வந்து ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி இருக்கு மேடம். விவசாயத்தை நாம நல்லா செஞ்சு சொந்தால பார்த்தா எப்பவும் மிச்சம். அது மாதிரி இருக்கு. ஆளு விட்டு பார்த்தா ஆளு விட்டு மிச்சம் இல்ல. சொந்தால பார்த்தா எடுக்கிறது லாபமே வருது. அது மாதிரி இருக்கு விவசாயத்துல. அதனால ஓரளவு பாடுபடுறதுல வந்து சொந்தால் இருந்து தன்னை பார்த்து செஞ்சா நல்ல முறையில லாபம் கிடைக்கும். ஏதோ எக்கு தப்புல ஒரு ஆள் 2 விட்டு அதிகமா வருதுன்னா அது மாதிரி செய்யலாம். ஆனா அது மாதிரி செஞ்சாதான் விவசாயம். முன்ன மாதிரி விவசாயத்துலயும் இது இல்லை. சொந்தமா பாக்குறவங்க கீரையெல்லாம் போடுறோம், கீரையெல்லாம் வந்து பக்குவமா செய்யறது அதுதான் மாசுல கிடைக்குது. ஆனா அந்த தண்ணி இல்லாம அம்பிடுவோம். ஒரு பக்கமா இருந்து காஞ்சிக்கிட்டு வருது. அதாவது வேலை பாக்குறவங்களுக்கு நல்ல முறையில கொண்டு போய் பாக்குவோமா, கொஞ்சமா போடுறாங்க, கொண்டு போய் 100 முடியா 150 முடியா கொண்டு மார்க்கெட்ல வித்துட்டு வந்து அதாவது பொழப்பு நடக்குது மேடம்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன் ஐஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இயற்கை விவசாய முறைகள்ல நிறைய பேர் வந்து விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்ப முன்னாடி காலத்துல இருக்கிற மாதிரி இப்ப இருக்குதாங்க. என்ன பண்றது, விவசாயம் செய்யறவங்களோட நிலைமை வந்து இன்னைக்கு இந்த மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஐயா சொல்லியிருந்தாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வானொலி 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல விரிவாக்க விஞ்ஞானி பேராசிரியர் முனைவர் விஜயராகவன் அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப தீவன உற்பத்தியில மக்காச்சோளத்தின் தேவை அதிகரிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இதை நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சமீப காலங்களில் காணப்படும் கால்நடை மற்றும் கோழி பண்ணைகளின் வளர்ச்சியும் அதன் காரணமாக தீவன உற்பத்திக்கு சிறுதானியங்களில் முக்கியமாக மக்காச்சோளத்தின் தேவை அதிகரித்ததன் விளைவாகவும் தமிழ்நாட்டில் மக்காச்சோளத்தின் சாகுபடி பரப்பு வேகமாக அதிகரித்து 2.5 லட்சம் ஹெக்டேர் என்ற நிலையை அடைந்தது. மேலும் இதனால் உழவர்களிடையே வீரிய ஒட்டு மற்றும் உயர் விளைச்சல் ரகங்களுக்கு அதிக வரவேற்பையும் காண முடிந்தது. தமிழ்நாட்டில் மக்காச்சோளத்தின் தேவை அதிகரித்ததன் விளைவாகவும் இதன் உற்பத்தி திறன் பெருகியதன் காரணமாகவும் உழவர்களுக்கு இதனை சாகுபடி செய்ததன் மூலம் அதிக வருமானம் கிடைத்த காரணத்தாலும் கடந்த சில ஆண்டுகளாக மக்காச்சோள சாகுபடி பரப்பு பன்மடங்காக பெருகி வருகிறது. அதே நேரத்தில் மற்ற சிறுதானியங்களான சோளம், கம்பு மற்றும் கேழ்வரகு போன்ற பயிர்களின் சாகுபடி பரப்பு மிகவும் குறைந்து காணப்படுகிறது. இவ்வகை தானியங்களுக்கு வரவேற்பு குறைந்ததாலும் இப்பயிர் சாகுபடியில் உழவர்களுக்கு குறைந்த வருமானமே கிடைப்பதாலும் சோளம், கம்பு, கேழ்வரகு மற்றும் பல சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பளவு குறைந்துவிட்டது. மேலும் மக்களிடம் உணவு முறையில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்கள், அரிசி, கோதுமை போன்ற உணவுக்கு மக்களிடம் ஏற்பட்ட வரவேற்பு, மற்ற பணப்பயிர்களான பருத்தி, கரும்பு, சூரியகாந்தி, சோயாபீன்ஸ் போன்ற பயிர்களுக்கு கிடைத்த அதிக வருமானம் ஆகியவை உழவர்கள் மத்தியில் மனமாற்றத்தை ஏற்படுத்தி சிறுதானியங்கள் சாகுபடி பரப்பு குறைவுக்கு காரணமாக அமைந்தது. கடந்த சில ஆண்டுகளாக மானாவாரியாக இருந்த நிலங்கள் பாசன வசதி பெற்றதும் அதனால் பணப்பயிர்கள் மற்றும் காய்கறி பயிர்களின் பரப்பு உயர்ந்ததும் சிறுதானிய பயிர்கள் சாகுபடி பரப்பு குறைய மற்றும் ஒரு காரணமாகும். இருப்பினும் சிறுதானியங்களினுடைய உற்பத்தி கடந்த சில ஆண்டுகளாக நிலையாக இருப்பதற்கு உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் வீரிய ஒட்டு ரகங்களால் ஏற்பட்ட உற்பத்தி திறன் உயர்வும் குறிப்பாக மக்காச்சோள உற்பத்தி திறன் உயர்வு காரணமாக அமைந்துவிட்டது.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பணப்பயிர்கள் அதே போல காய்கறி பயிர்கள் உற்பத்தி அதிகரிப்புக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நம்மளுமே வந்து இதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். மிகவும் சிறிய தோற்றத்துல 5 அங்குலத்திலிருந்து 1 அடி உயரம் வரைக்கும் மட்டுமே வளரும் இறால் மீன்களை போல கடல்ல சகதி பகுதியில சின்ன வகை மீன்களை வேட்டையாடி வாழும் மலிவு விலையில கிடைக்கக்கூடிய நண்டுல இருக்கிறது போல கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கும். சுவையில சங்கராவையே மிஞ்சிரும். இந்த மாதிரி எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட மீனை பத்தி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போறோம். எண்ணற்ற சத்துக்களையும் தனித்துவமான சுவையையும் தன்னகத்தே கொண்டுள்ளதாங்க நகரை மீன்கள் தான். எண்ணெய் தன்மை மற்றும் கொழுப்புகள் இல்லாம முற்றிலுமா புரத சத்து அதிகமா இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்காம சீரா வச்சிருக்கவும் இது வந்து உதவியா இருக்கு. அதுலயும் குழந்தை பெற்ற தாய்மார்கள் சாப்பிடுறதுனால தாய்ப்பால் வழியா குழந்தைகளுக்கு நோய் தடுப்பு சக்தியை அதிகரிக்கும். இது மட்டும் இல்லங்க, கீழே வரக்கூடிய பலன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தசை வலிமை மற்றும் ஆற்றல் அப்படின்னு சொல்லும் போது நகரை மீன்களின் உயர்தர புரதம் மிக அதிக அளவுல நிறைஞ்சிருக்கு. இது உடல் திசுக்களை புதுப்பிக்கவும் தசை வளர்ச்சியை தூண்டவும் உதவியா இருக்கு. இதய பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது இதுல இருக்கக்கூடிய ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் ரத்த நாளங்களில் ஏற்படும் வீக்கத்தை குறைக்குது. இது உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை கரைச்சி மாரடைப்பு அபாயத்தை தடுக்குது. மூளை மற்றும் நினைவாற்றல் மேம்பாடுன்னு சொல்லும் போது இதுல இருக்கக்கூடிய அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் வைட்டமின்கள் B12 மூளையின் செயல்பாட்டை தூண்டுது. இது நினைவாற்றல அதிகரிச்சு வயதான காலத்துல ஏற்படக்கூடிய ஞாபக மறதி நோய்களை தடுக்குது. வலுவான எலும்புகள் மற்றும் பற்கள். நகரை மீன்ல இயற்கையாவே கால்சியம் மற்றும் விட்டமின் D சத்துக்கள் அதிகம் இருக்கு. நண்டுகள்ல கிடைக்கிறது மாதிரியே கால்சியம் சத்துக்கள் இதுலயும் கிடைக்குது. கூடுதல் சிறப்பானதுதான். இது எலும்புகளை உறுதியாக்கி மூட்டு வலி மற்றும் எலும்பு தேய்மான பிரச்சனைகளை தடுக்குது. கண் பார்வை திறன். முதியவர்கள் மற்றும் கண் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க இந்த மீனை அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நகரை மீன்கள் மாலை கண் நோய் மற்றும் வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய பார்வை குறைபாடுகளை தடுக்குது. குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி சொல்லும் போது இந்த மீன்ல தேவையற்ற கொழுப்புகள் இல்ல. இதனால பாலூட்டும் தாய்மார்கள் இதை சாப்பிடுறப்ப தாய்ப்பால் வழியாக குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த நோய் எதிர்ப்பு ஆற்றல் கடத்தப்படுது. இந்த மீன்ல வஞ்சரம் அல்லது சங்கரா மீனை போலவே நடுவுல ஒரு பெரிய முள் மட்டும்தான் பிரதானமா இருக்கும். அதன் சதை பகுதியும் ரொம்பவும் மென்மையா இருக்கிறதுனால சமைச்சதுக்கு அப்புறமா நடுமுள்ள மிக எளிதா தனியா பிரிச்சு எடுத்துடலாம். உடல்ல பக்கவாட்டு பகுதிகளில் மிக மெல்லிய சிறிய முட்கள் சில இருந்தாலுமே சமைக்கிறப்ப அது எளிதில வெந்துரும். இதனால குழந்தைகளுக்கு மிக வயது முதிர்ந்தவர்களுக்கும் இத வந்து கொடுக்கறது ரொம்பவே எளிதா இருக்கும். அதே நேரம் நகரை மீன் மற்ற பெரிய மீன்களை விட விலை மிகவும் மலிவானது. அதனால இது அனைத்து தரப்பு மக்களும் வாங்கக்கூடிய பட்ஜெட்ல இருக்கும். இந்த வகை மீன்களுக்கு செதில்கள் பெருசா இருக்கும். இத சமைக்கிறப்ப செதில்கள் நல்லா நீக்கிட்டு சமைக்கணும். முள் குறைவா சதை அதிகமாகவும் இருக்கும் மீன் இது. நகரை மீன் மற்றும் கருவாடின குழம்புல வச்சு சாப்பிடறதுக்கு சங்கரா மீனின் சுவைக்கு ஈடா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இத பொறிச்சு வறுவல் செஞ்சு அதோட அவியல் வச்சும் சாப்பிடலாம். இது ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து சேராமையும் இருக்கும். அதனால நீங்க வந்து டாக்டர் கிட்ட கேட்டுட்டு இதை சாப்பிடலாமா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து உணவுல எடுத்துக்கலாம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா பை பை நேர்களே.

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. இவர் வந்து சமூக நீதி, மனித உரிமை மற்றும் பொதுமக்களுக்கு சட்டத்தோட விழிப்புணர்வை எடுத்து சொல்றபடி இருக்க மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தோட செயலாளரா பணியாற்றிட்டு இருக்காரு. அவரோட பேர் வந்து பாபு. அவரோட பயணம் வந்து எப்படி தொடங்குச்சு, மக்களுக்காக என்ன மாதிரியான சேவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார்.
2: வணக்கம்மா.
1: சார், உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு சார்?
2: நான் ஆர்வி பாபு, மக்கள் சட்ட உரிமை கழகம் சேலம் மாவட்ட அமைப்பாளராக இருக்கிறேன். கிட்டத்தட்ட மக்கள் சட்ட உரிமை கழகம் மக்கள் சேவை இயக்கத்தில் 20 வருஷமாக பயணிச்சுட்டு வரேன். அப்பா வந்து மொழிப்போர் தியாகி. இந்த அமைப்பில் என்னை வந்து நான் இணைச்சிக்கிட்டதை ரொம்ப பெருமைப்படுறேன். ரொம்ப ஏழை எளிய மக்களுக்கு சட்டம் சார்ந்த பிரச்சனையை தவிர மற்ற பல நலத்திட்ட உதவிகளும் செய்து கொடுக்குறோம். எங்களுடைய அமைப்பில் கிட்டத்தட்ட 500,000 உறுப்பினர்கள் கொண்டுள்ளதாக இருக்கு.
1: ஓகே, ஓகேங்க சார். இப்போ சேலத்தில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் போது இந்த மக்கள் சட்ட உரிமைகளை வந்து நீங்க தேர்ந்தெடுத்து இதில் வந்து பணியாற்றுறதுக்கு என்ன ரீசன் சார்?
2: ஒரு பொதுப்படையாக பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பொதுமக்களுக்கு சட்டம் சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தால் தான் அவங்க இந்த சமுதாயத்தின் முன்னாடி தலைநிமிர்ந்து நிற்கப்படும். அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரத்துக்கு என்னை இதில் வந்து இணைச்சிக்கிட்டாங்க.
1: ஓகேங்க சார். அதாவது மக்கள்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு வரதுக்காக தான் இந்த ஒரு மக்கள் சட்ட உரிமைகளை தான் நீங்கள் வந்து இணைஞ்சிருக்கீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க சார். அடுத்தது வந்து மக்கள் சட்ட உரிமைகள் கழகம் வந்து தொடங்கினதுக்கு என்ன நோக்கம் சார்?
2: அதாவது இந்த அமைப்பாகப்பட்டது வந்துங்கம்மா, பாமர மக்களுக்கு 2001 தொடங்கப்பட்டது. பாமர மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு கொண்டு வரதுக்காக தொடங்கப்பட்டதுமா.
1: ஓகே, ஓகேங்க சார். அடுத்தது வந்து பொதுமக்கள் அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை சட்ட உரிமைகள்லாம் என்னென்ன சார்?
2: காவல்துறையிடம் புகார் அளிக்கும் உரிமை, தகவல் அறியும் உரிமை, அதாவது RDI அப்படின்வாங்க, நுகர்வோர் உரிமை தரமற்ற பொருள், பெண்களின் சட்ட உரிமைகள், குழந்தைகளின் உரிமைகள், வாக்குரிமை, சட்ட விரோதமான பணம் கேட்கப்பட்டால், தனி உரிமை, இலவச சட்ட பெரும் உரிமை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் தெரிஞ்சிக்க வேண்டியதுமா.
1: ஓகே, ஓகேங்க சார். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாபு சார், அவங்களோட மக்கள் சட்ட உரிமை கழகம் வந்து எதனால தோன்றுச்சு, அதுல என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில், சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாத சுவாமி கோயில், அது 2 ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3 ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டினோடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடும். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே மக்கள் சட்ட உரிமை கழகத்தோட செயலாளர் பாபு சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவரோட பயணத்துல இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்போ ஏழை எளிய மக்கள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து உங்களோட அமைப்புல எந்த வகையில நீங்க உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க சார்?
3: பொது சட்ட உதவிகள் முகாம் அமைத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து தரப்படுகிறது. ஏழை எளிய குடும்பத்திற்கு அரசு விழாக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சுதந்திர தினம், குடியரசு தினம், காந்தி ஜெயந்தி, காமராஜர் பிறந்தநாள், பாரதியார் பிறந்த தினத்தில் ஏழை எளிய மக்களுக்கு முகாம் நடத்தி அவங்களுக்கு தேவையான அனைத்து சட்ட விழிப்புணர்வு கொடுத்து, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையல் மிஷின், சலவை பெட்டி, சாலையோர வியாபாரிகளுக்கு கொடைகள், இதெல்லாம் வழங்குகிறோம். இது போக இன்னொன்று என்னன்னா, அரசு கொடுக்க சொல்லியிருக்கிற தலைக்கவசமும் எங்கள் அமைப்பு சார்பாக இலவசமாக தருமா.
1: சூப்பர் சார், இவ்வளோ விஷயங்கள் பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. அடுத்தது, குறிப்பா பெண்கள், குழந்தைகள், முதியோர் இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான சட்ட பாதுகாப்புகள்லாம் இருக்குங்க சார்?
3: குடும்ப வன்முறையிலிருந்து பாதுகாப்பு, அதாவது உடல், மன, பாலியல், பொருளாதாரம் மற்றும் வாய்வழி துன்புறுத்தலுக்கு எதிராக ஆக்டிங் 2005 பாதுகாப்பு அளிக்கிறது. பாதுகாப்பு உத்தரவு, வசிப்பிட உரிமை, பராமரிப்பு மற்றும் இழப்பீடு போன்ற நிவாரணங்களை பெறலாம். வரதட்சணை தடை, வரதட்சணை கேட்பதும் பெறுவதும் கொடுப்பதும் சட்டப்படி குற்றம். பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாப்பு, பணியிடத்தில் பெண்களுக்கு பாலியல் தொல்லை ஏற்படுத்தால் போஸ்கோ ஆக்ட் 2013 கீழ் புகார் அளிக்கலாம். பாலியல் குற்றங்களுக்கு எதிரான பாதுகாப்பு, பாலியல் வன்முறை தொடர்ந்தால் பாலியல் தொல்லை போன்றவை குற்றங்களாகும். சம உரிமை மற்றும் சொத்துரிமை, பெண்களுக்கு குறிப்பாக மகள்களுக்கு சட்டப்படி குடும்ப சொத்தில் உரிமை இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு வழக்கிலும் சொத்தின் தன்மை மற்றும் ஆவணங்களை பொறுத்து உரிமை மாறுபடலாம். குழந்தைகளுக்கான முக்கிய சட்ட பாதுகாப்பு, 1 வயது முதல் 18 வயது குறைவான குழந்தைகள், குழந்தைகளின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு முக்கிய சட்டம் ஆக்டிங் 2015 ஆகும். போஸ்கோ ஆக்டிங் 2012 குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சிறப்பு சட்டம். குழந்தைகள் பாலியல் நீதியாக தொந்தரவு செய்வது, சுரண்டுவது அல்லது பாலியல் குற்றம் செய்வது கடுமையான குற்றமாகும். குழந்தை திருமண தடை சட்டம், குறைந்த வயதில் திருமணம் செய்வது குற்றமாகும். குழந்தை தொழிலாளர்கள் தடுப்பு, குழந்தைகள் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்துவது மற்றும் சட்டத்திற்கு எதிரான குழந்தை தொழிலாளர் நடைமுறையை தடை செய்யப்பட்டுள்ளன. கல்வி உரிமை, 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவசம் மற்றும் கட்டாய கல்வி உரிமை உண்டு. இது போக இதெல்லாம் எடுத்து இந்த பெண்களுக்கு உண்டான அனைத்து சட்டத்தையும் எங்க வழக்கறிஞர் மூலம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறோங்கம்மா.
1: சூப்பர் சூப்பர் சார், அதாவது பெண்கள், குழந்தைகள், முதியோருக்காக இவ்வளோ சட்டங்கள் இருக்கு அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாபு அவர்கள் முக்கியமா பெண்கள், குழந்தைகள், முதியோர்களுக்கு என்னென்ன மாதிரியான சட்டங்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே தெளிவா சொன்னாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: என்னடா வீட்டு மொட்டை மாடி நின்றுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்க?
2: அது ஒன்றும் இல்லடா, எங்கள் வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு
3: இருக்கேன். உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்க இருந்தோம்,

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துக்கோ.
1: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
2: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: துவைத்து பாத்திரம் கழுவுவது, துணி துவைப்பது, பல் துலக்குவது, முகம் கழுவுவது, குளிப்பது போன்றவற்றை தவிர்த்து தேவையான தண்ணீரை பாத்திரத்தில் வைத்து பயன்படுத்துவோம். தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: செயலாளர் பாபு சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து மக்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் தேவையானது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே தான் பேசிட்டு இருக்காரு. வாங்க தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ வந்து மக்கள் அதிகமா எதிர்கொள்ற சட்ட பிரச்சனைகள்லாம் என்னென்னவா இருக்கு?
4: இன்று பொதுமக்கள் அதிகம் எதிர்கொள்ளும் சட்ட பிரச்சனைகள் என்னவென்றாமா, சொத்து தகராறு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, கடன் செக் பவுன்ஸ், சைபர் மோசடி, நுகர்வோர் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் ஆகியவை பொதுமக்கள் இன்னைக்கு வந்து ரொம்ப அதிகமாக எதிர்கொண்டுட்டு வராங்க.
3: ஓகே ஓகே சார். அடுத்தது வந்து காவல்துறை அப்படி இல்லைன்னா அரசு அலுவலகங்களில் மக்கள் வந்து அவங்களோட உரிமையை வந்து எப்படி வந்து பாதுகாத்து கொள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
4: அதாவதுமா, மரியாதையுடன் தெளிவாக பேசுங்கள். அதிகாரிகளிடம் மரியாதையாக பேசுவது முக்கியம். ஆனால் உங்கள் உரிமையை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கோரிக்கையை தெளிவாகவும் அமைதியாகவும் தெரிவிக்கவும். எழுத்துப்பூர்வமாக மனு அளிக்கவும். வாய்மொழி புகாரை மட்டும் தர நம்பாமல் மனுவை எழுத்துப்பூர்வமாக அளிக்கவும். மனுவின் பெறுவது அங்கீகார எண் அல்லது நகலின் அலுவலக முத்திரை மற்றும் தேதி மட்டும் கொள்ளுங்கள். காவல்துறையில் புகார் அளிக்கும் போது புகாரை ஏற்க மறுத்தால் உயர் அதிகாரிகளிடம் எழுத்துப்பூர்வமாக அனுப்பலாம். அவசர நிலையில் 112 உதவி எண்ணை பயன்படுத்தலாம். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டால் அதன் நகலை பெறுவது முக்கியம். காவல் விசாரணைக்கு அழைக்கப்பட்டால் எந்த வழக்கு புகார் தொடர்பாக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒருவர் கைது செய்யப்படும் போது கைது செய்யப்பட்டதற்கான காரணத்தை அறிய உரிமை உண்டு. தனது குடும்பத்தின் அல்லது நண்பருக்கு தகவல் தெரிவிக்க உரிமை உண்டு. வழக்கறிஞரை அணுகும் உரிமை உங்களுக்கு உண்டு. சட்டப்படி குறிப்பிட்ட காலத்திற்குள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும். ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு முன் நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளாத எந்த ஆவணத்திலும் கையெழுத்திட வேண்டாம். புரியவில்லை என்றால் இந்த ஆவணத்தை படித்து புரிந்து கொண்டு பின்னர் கையெழுத்திடுகிறேன் என்று கூறலாம். தேவையானால் வழக்கறிஞரின் ஆலோசனையை பெறலாம். அரசு அலுவலகங்களில் ரசீது பெறுங்கள். மனு, விண்ணப்பம் அல்லது ஆவணங்களை வழங்கும் போது ரசீது பெறுங்கள். மனு எண், விண்ணப்ப எண் குறித்து கொள்ளுங்கள். அதிகாரியின் பெயர் மற்றும் பதவியை குறித்து கொள்ளுங்கள். தகவல் அறியும் உரிமைச் சட்டம் ஆர்டிஐ ஒரு அரசு அலுவலகங்களில் உங்கள் மனு மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, கோப்பு எந்த நிலையில் உள்ளது போன்ற தகவல்களை சட்டப்படி பெற தகவல் உரிமை சட்டம் பயன்படுத்தலாம். ஆதாரங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். முக்கியமான அனைத்து ஆவணங்களின் நகல்கள், ரசீதுகள், மனு எண்கள், தேதி மற்றும் நேரம், அதிகாரியின் பெயர் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள்.
3: ஓகேங்க சார். அதாவது மக்கள் அவங்களோட உரிமைகளை வந்து எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாபு அவர்கள் மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே ரொம்பவே தெளிவாக நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே மக்கள் சட்ட உரிமைகள் கழகத்தோட செயலாளர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு. அவர் இன்னும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க, வாங்க தொடர்ந்து பேசலாம். சார், இப்போ இலவச சட்ட உதவி எல்லாம் வாங்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும்?
2: பொதுவாக பெண்கள், குழந்தைகள், எஸ்சி எஸ்டி பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள், காவல் நீதிமன்ற காவலில் உள்ளவர்கள், தொழிலாளர்கள், மனித கடத்தல் அல்லது பேரிடர் பாதிக்கப்பட்டவர்களின் குறைந்த ஆண்டு வருமானம் கொண்டவர்கள், தமிழ்நாட்டில் உச்ச நீதிமன்றத்தை தவிர்த்து வழக்குகளுக்கு ஆண்டு வருமானம் வரம்பு ₹3,00,000 என குறிப்பிடுகிறது. எப்படி விண்ணப்பிது அப்படின்னு கேட்குறீங்க? உங்கள் மாவட்டத்தில் உள்ள டிஎல்ஏ டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி அலுவலரை அணுகவும். இலவச சட்ட உதவி விண்ணப்பம் படிவத்தை பெறவும். உங்கள் பிரச்சனைகளுக்கு தொடர்பான விவரங்களை எழுதவும். தேவையான ஆவணங்களை இணைக்கவும். அடையாளச் சான்று, வருமானச் சான்று, தேவைப்பட்டால் ஜாதி சான்று, மாற்றுத்திறனாளி சான்று போன்றவற்றை விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இலவச சட்ட ஆலோசனை அல்லது வழக்கறிஞர் உதவி வழங்கப்படும். வழக்கறிஞர் கட்டணம் மற்றும் வழக்கு தொடர்பான சில செலவுகள் சட்ட உதவியில் அடங்கலாம். முக்கியமாக இலவச சட்ட உதவிக்கான விண்ணப்ப படிவத்தை பெறுவதற்கு சமர்ப்பிப்பதற்கும் கட்டணம் இல்லை.
1: ஓகே, ஓகேங்க சார். அடுத்தது வந்து இப்போ அதிகமாக வந்து இணையத்தில் வந்து மோசடிகள் நடக்கும், சைபர் குற்றங்கள் இதெல்லாமே அதிகரிச்சுட்டு வரும்போது மக்கள் வந்து எப்படி வந்து முன்னெச்சரிக்கையாக இருக்கலாம், இல்லை அதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க?
2: இதற்கு உண்டான விழிப்புணர்வை பலமுறை நான் எங்கள் அமைப்பு மூலயமா நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோங்கம்மா. அது போக என்னன்னா, ஓடிபி மற்றும் பின் நம்பர் யாரிடமும் பகிரக்கூடாது. சந்தேகமான லிங்குகளை கிளிக் செய்ய வேண்டாம். யூபிஐ மோசடிகளில் கவனமாக இருங்கள். போலி அதிகாரிகளிடம் ஏமாற வேண்டாம். வலுவான பாஸ்வேர்டை பயன்படுத்துங்க. இப்போ உங்கள் செல்ஃபோனே இருக்குது அப்படின்னா ஒரே முறை அந்த பாஸ்வேர்டை வந்து மாற்றிக்கிட்டே இருங்க. அடிக்கடி ஒரே பாஸ்வேர்டை யூஸ் பண்ண வேண்டாம். சமூக வலைத்தளங்களில் தனிப்பட்ட தகவலை பாதுகாத்துக்குங்க. வங்கி பரிவர்த்தனை தொடர்பாக கவனிங்க. மோசடி நடந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும். இந்தியாவில் சைபர் நிதி மோசடி உடனடியாக உதவிக்கு 1930 சைபர் குற்ற உதவி எண்ணை தொடர்பு கொண்டால் உங்கள் பிரச்சனை ஓரளவுக்கு கரெக்ட் படுத்தப்படுமா?
1: ஓகேங்க சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இப்போது இருக்க சூழ்நிலைகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும் சார். அடுத்தது வந்து குடும்ப தகராறு, சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் சட்ட ரீதியாக மக்கள் வந்து முதல்ல என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க?
2: பிரச்சனையின் உண்மையை தெளிவாக பதிவு செய்ய வேண்டும். பிரச்சனையின் போது எப்போது தொடங்கியது, யார் யாருக்கு இடையே பிரச்சனை, என்ன நடந்தது, ஏதேனும் மிரட்டல், தாக்குதல் அல்லது சட்டவிரோத ஆக்கிரமிப்பு உள்ளதா, அனைத்து ஆவணங்களும் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். பட்டா சிட்டா

0: அடங்கல் பத்திரங்கள் மற்றும் உயில், குடும்ப அட்டை, வாரிசு சான்று, வங்கி ஆவணங்கள், ரசீதுகள், ஒப்பந்தங்கள், வாட்ஸ்அப் செய்திகள், புகைப்படங்கள், வீடியோ ஆடியோ போன்ற ஆதாரங்கள் தன்னிச்சையாக கையெழுத்திடக்கூடாது. குறிப்பாக வெற்று காகிதம், சமாசார ஆவணம், பவர் ஆஃப் அட்டார்னி அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்களில் சட்ட ஆலோசனை பெறாமல் கையெழுத்திடக்கூடாது. சம்பந்தப்பட்ட சட்ட நிபுணரை ஆரம்பத்திலே அணுக வேண்டும். பிரச்சனை தீவிரமடையும் முன்பே ஒரு வழக்கறிஞரிடம் ஆவணங்களை காட்டி சட்ட நிலையை அறிந்து கொள்வது நல்லது.
1: ஓகேங்க சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாபு அவர்கள் மக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சூப்பராக பேசினாரு. இன்னும் சில விஷயங்களை பேச போறாரு. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நானும் வந்த பாரடி. கடைசியா ஒன்னு நான் சொல்ல போறேன் கேளுடி கேளுடி.

一样的当爸爸身上，不同的当高的身上。உனக்கின்ற ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு விலக. இதுதான் காதலா, நானும் அழுக. காதலித்த நாட்களை நீயும்

0: மறக்க வழியில் வரிகள் வெடிக்க
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
2: செயலாளர் பாபு சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர் வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. வாங்க தொடர்ந்து பேசலாம். சரி, இப்போ உங்களோட அமைப்பின் மூலமா நீங்க வந்து வெற்றிகரமா தீர்வு கண்ட ஒரு சம்பவத்தை சொல்லுங்க சார்.
3: சொல்ல போனா நிறைய சம்பவங்கள் இருக்கு. கண்வழி அற்றோர் ஒவ்வொரு பகுதியிலும் போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு குழுவா இவங்களை ஏதாவது மாற்றணும், இவங்களுக்கு ஏதாவது ஒரு பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எங்களுடைய நிறுவன தலைவர் அவங்களுடைய மேற்பார்வையில் அவங்கள ஒரு குழுவாக அமைச்சு வர வச்சு, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ கொண்டு போவீங்கன்னு கேட்டோம். அவங்க ஒரு குறிப்பிட்ட தொகையை சொன்னாங்க. ஒரு இஸ்லாமிய நண்பர் மூலமா ஒரு குறிப்பிட்ட தொகையை அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் இந்த சமூகத்தில் ஒரு முதலாளி ஆக்கணுன்றதுனால அவங்களுக்கு கற்பூரம், பத்தி, மற்றபடி புக்ஸு, இது மாதிரி தேவையான பொருட்களை வாங்கி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாளைக்கு 2,000-3,000 அமௌண்ட் கொடுத்தோம். அவங்க அதை ஒரு முதலீடாக போட்டு வெளியில் வந்து 5,000 சம்பாதிச்சாங்க. அந்த 3,000 ரூபாய் அவங்களுக்கு லாபத்தை எடுத்துட்டு மீதி பணத்தை நாங்கள் வாங்கிட்டோம். இப்படி பார்க்க போனால் இந்த சமூகத்தில் பிச்சையே எடுக்கக்கூடாது, நீங்களும் ஒரு முதலாளியாக இருக்க வேணும்னு ஒரு குழு அமைச்சோம். இன்றைக்கி வந்து 50 பேராக இருந்தவங்க 1,000 பேராக இருக்கிறாங்க. இப்போ வந்து மதுரையில் வந்து தேனி மெயின் ரோட்டில் இது ஒரு குழுவாக அமைச்சு அவங்களையும் ஒரு முதலாளி ஸ்தானத்தில் பார்க்கறது எங்கள் அமைப்புக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நாங்கள் நினைக்கிறோங்கம்மா.
2: சூப்பர் சார், கண்டிப்பாக கேட்கவே எனக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் இருந்தவங்களை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு முதலாளி இடத்துல நீங்கள் உட்கார வச்சுருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தது வந்து இளைஞர்கள் சட்ட விழிப்புணர்வை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்றதுக்கு என்ன ரீசன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்?
3: இன்றைய இளைஞர்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான தகவல் என்னன்னா தங்களின் உரிமைகளை அறிந்து கொள்ளணும். அவங்க முதல்ல சட்டவிரோத செயல்களில் சிக்காமல் இருக்கணும், மோசடிகளில் இருந்து பாதுகாத்து கொள்ளணும், பிறரின் உரிமைகளை மதிக்கணும், பிரச்சனைகளை சட்ட ரீதியாக அவங்க தீர்க்கணும். பொறுப்பான குடிமக்களை அந்த இளைஞர்கள் தான் உருவாக்கணும்னு கேட்டுக்கிறேங்கம்மா.
2: ஓகேங்க சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் வந்து எல்லா இளைஞர்களுக்குமே ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். அடுத்தது சட்டம் குறித்து மக்கள்கிட்ட நீங்கள் உங்களோட அனுபவத்துலேருந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்?
3: சட்டம் என்பது வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் மட்டும் உரியது அல்ல, ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிந்திருக்க வேண்டிய உரிமையும் பாதுகாப்பும் ஆகும். மக்கள் தங்களுடைய அடிப்படை உரிமைகள், கடமைகள் மற்றும் சட்ட நடைமுறைகள் குறித்து விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். எந்த ஆவணத்திலும் புரியாமல் கையெழுத்திடக்கூடாது. சட்ட விரோதமான செயல்களை தவிர்க்க வேண்டும். பிரச்சனைகள் ஏற்பட்டால் வதந்திகளை நம்பாமல் உரிய சட்ட ஆலோசனை பெற வேண்டும். சட்டத்தை அறிந்து குடிமகன்கள் தன்னை மட்டுமல்ல தனது குடும்பத்தையும் சமூகத்தையும் பாதுகாத்து முடியும். சட்டத்தை மதிப்போம், உரிமைகளை அறிந்து கொள்வோம், கடமைகளை நிறைவேற்றுவோம்.
2: சூப்பர் சார், கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாமே மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாகவே இருக்கும். இந்த 1 மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னீங்க. நன்றி சார்.
3: நன்றிங்கம்மா.
2: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பாபு அவர்கள் அவங்களோட மக்கள் சட்ட உரிமை கழகத்துல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்க, அது எந்த அளவுக்கு மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. தினமுமே கரண்ட்டாக என்ன இஷ்யூ இருக்கோ அதை பற்றி நம்ம வந்து மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். நம்ம நேயர்களும் வந்து கால் பண்ணி அவங்களுடைய கருத்துக்களை வந்து தொடர்ந்து பகிர்ந்துட்டுருக்கிறாங்க. அப்படி இன்றைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ரீசண்டாக வந்து கொஞ்சம் தண்ணீர் பஞ்சமும் அதை போக்குறதுக்காக அப்பப்போ மழையும் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மழை பற்றி தான் பேச போகிறோம். மழை நீர் சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இந்த மழை நீர் சேகரிக்கிறதுக்கு வந்து அடிப்படையான விஷயங்கள், அதாவது குடிநீரை நம்ம வந்து சேகரிக்கிறதுக்கு, அந்த தண்ணீரை நம்ம வந்து சேகரிக்கிறதுக்கு நமக்கு வந்து அடிப்படையான விஷயங்களாக இருக்கிறது அரசாங்கத்தோட திட்டங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னொரு பக்கம் நம்மளுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள். ஸோ எது வந்து முக்கியம், அந்த திட்டமிடலா இல்லாட்டி நம்மளுடைய பழக்க வழக்கங்களா, எது வந்து தண்ணீரை வந்து சேமிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்றத நேயர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி பகிர்ந்துக்கலாம். நம்ம நிலைய எண் 9787770178. பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் கிட்ட, அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் நான் படிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸ்கூல் கிட்ட ஒரு 2-3 தொட்டி மாதிரி வந்து இருக்கும், எல்லாமே வந்து வெட்டி வச்சுருப்பாங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா, மழை நீரை சேகரிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அரசாங்கத்தோட திட்டங்களாக வந்து இருந்ததுங்க. ஸோ ஆனால் இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலைக்கு இதே மாதிரி நிறைய திட்டங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமா, அந்த தண்ணீரை வந்து சேகரிக்கிறதுக்கு? இல்லாட்டி இப்போ வீட்லேயே வந்து நம்ம வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியமாக? ஸோ உங்களுடைய கருத்துக்களை நேயர்கள் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். பாட்டை வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதில் இருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி. நன்றி.
1: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்,
2: என்னடா வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கா?
3: அது ஒன்றும் இல்லடா, எங்கள் வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
4: 2 மேட்ச், 3 மேட்ச்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா இது, சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்கு.

0: பாட்டி ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
1: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
0: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
1: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு அப்படியே லைட்டா வந்து மழையெல்லாம் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மழை வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்றது ரொம்ப அதிகமாகவே வந்து இருந்ததுங்க. ஸோ இந்த மழை வரும்போது இந்த மழை தண்ணியை வந்து அடிப்படை வசதிகளுக்காக நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்களாம் வந்து பயன்படுத்திப்பாங்க. ஸோ இந்த மழை நீர் சேகரிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அரசாங்களுடைய திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமா, இல்லை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லேயே நம்ம வந்து அந்த தண்ணீரை வந்து பிடிச்சி நம்மளுடைய அன்றாட தேவைக்காக பயன்படுத்திக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து திருப்பூர்ல இருந்து ஆதவண்ணனா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
5: வணக்கம். சோனா பொன்மலை நாகராஜ் அவருக்கு திருப்பூர் மாவட்டம் மோகனூர் ஆதவன்.
4: அண்ணா அதாவது சொல்லுங்க அண்ணா,
5: அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இது பிரிச்சு பார்க்க முடியல, ரெண்டு ஒரே இதை சொல்ல முடியும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, மழை வர்ற காலங்களில் மழை நகராட்சி மாநகராட்சி பேராட்சி இவங்க தண்ணீர் வராம போயிடலாம் இல்லையா, இல்லைங்களா? ஏதாவது சில காரணம் வராம போயிடல, அந்த மழை நீர் தேக்கிட்டு இருக்கிற அந்த தண்ணியை நாம காய்ச்சி, அது எந்த தண்ணியா இருந்தாலும் சுட வச்சு காய்ச்சி குடிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா ஏதாவது அதுல கலந்துருக்கலாம் இல்லைங்களா?
4: ஆமாங்கண்ணா.
5: அதனால எந்த தேவை நீங்க சொல்றபடி பார்த்தா பிரிச்சு பிரிச்சு சொல்ல முடியல, ரெண்டுமே வேணும்னு தான் சொல்லுவேன்.
4: ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க, நம்மளும் வந்து பயன்படுத்திக்கலாம். சோ அவங்களுடைய இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.
5: வீட்டுல ரொம்ப இது பண்ணுவேன், அதை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நன்றி வேறு, அது மண்பானை அதுல வச்சுக்கலாம். என்ன
4: ஆங்கண்ணா
5: வச்சு பயன்படுத்தி நல்லது. இதனால அந்த அரசு சொல்றது நம்மளுக்கே தெரியும், அந்த தண்ணியில சூடாக்கி குடிச்சுக்கிறது கொஞ்சம் ஆரோச்சு குடிச்சுக்கிறது நல்லது. அதுதான் சுருக்கமான கருத்து. இரண்டுமே மனிதனுக்கு முக்கியமான இந்தியாவா தேவை.
4: கண்டிப்பா.
5: நன்றி நாகராஜ்.
4: நன்றி. நன்றி. அண்ணா வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதை வந்து குடிக்கிறதுக்காக மட்டுமே இல்லாமல் இப்போ நான் நார்மலாக வந்து மழை நீரை வந்து நம்ம குடிக்கிறதுக்காகவோ இல்லை சூடுபடுத்தி குளிக்கலாம், இல்லை வந்து நம்மளுடைய பாத்திரங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி கூட வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, நம்ம நேயர்கள் கூட தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: தண்ணீர் இல்லை என்றால் அக்கணினியே இயங்காது. தண்ணீரை சேமிப்போம், தாகம் தணிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க உங்கள் கூட. இன்றைக்கி மழை நீரை சேகரிக்கிறதுக்கு திட்டமிடல் முக்கியமா இல்லை பழக்க வழக்கங்கள் முக்கியமா அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எப்பயுமே கரண்ட் இஷ்யூ என்ன இருக்கோ அதை பற்றி நம்மளுடைய எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் பேசுவோம். நம்ம நேயர்களும் பங்கு பெற்று அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த தலைப்பில் வந்து பேசிகிட்ருக்குறோம். பொதுவாக இந்த மழை நீர் அப்படின்றது வந்து நம்ம சேமித்து பயன்படுத்தலாமா அப்படின்னா 100% பயன்படுத்தலாங்க. அதாவது உலகத்திலே ரொம்ப தூய்மையான தண்ணி என்ன அப்படின்னா அது மழை நீர் தான். ஸோ அதை வந்து நம்ம அரசாங்க சொல்கிற முறைப்படியும் வந்து அதை சேமிக்கலாம், இல்லை நாமளே சேமித்தும் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ 2-3 நாட்களாக மழை அதிகமாக வந்துட்டுருக்கு இல்லைங்களா, அதே நேரத்தில் அதுக்கு முன்னாடி அந்த தண்ணீர் பஞ்சம் அப்படின்றதும் அதிகமாக இருந்தது. ஸோ நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
4: வணக்கம். வணக்கம் நாகராஜ், நல்லா இருக்கீங்களா?
3: அண்ணா ரொம்ப நலமாக இருக்கோங்கண்ணா, நீங்கள் எப்படிண்ணா இருக்கீங்க?
4: அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய நபர்கள் வந்து தப்பு செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தொலைநோக்கு பார்வையோட அவங்க பாக்குறது இல்ல அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப வந்து பழைய காலகட்டத்திலாம் பாத்தீங்கன்னா அணையெல்லாம் கட்டி இருக்கிறாங்க, அணை கட்டி தண்ணி பெய்யும் போது அதை சேமிச்சு வச்சு அதன் பிறகு பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா மழை நீர் சேகரிப்பு தொட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு பராமரிக்கிறாங்க, எந்த அளவுக்கு தூர்வாரி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. சோ சரியான திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேர் கிட்ட இல்லையோ, அந்த பராமரிப்பு அப்படிங்கிறது இல்லையோ அப்படின்ட்டு தான் தோணுது. சோ நம்ம மழை நீர் அப்படிங்கிறது கிடைக்குது அப்படின்னா அதை எப்படியெல்லாம் பிரத்யேகமாக சிறப்பாக சேமிச்சு அந்த தொட்டி அமைச்சு அதை கிளீன் பண்ணி மழை நீர் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அந்த வடிகால் மாதிரியான இடங்கள்லாம் அமைச்சு அதை சேமிச்சு வச்சோம்னா ரெஸ்ட் ஆஃப் த மந்த் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். இப்ப நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கு மழை நீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதனால மழை நீரை அழகாக அந்த ஜல்லி அந்த மணல் அதெல்லாம் கரெக்டா இருக்கா, அந்த நிலத்தடி நீர் மட்டம் உயர்ற மாதிரியான கட்டமைப்பு வசதி இன்னும் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சு பார்த்து நம்ம அதை சரியா பராமரிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு தன்னிகரற்ற ஒரு நிலை சேமிப்புல மழை நீர்ல பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்குப்பா.
3: கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி நன்றிங்கண்ணா.
4: வேலூர் சந்திரசேகர் விடைபெறுகிறேன்.
3: நன்றி நன்றிங்கண்ணா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, தொடர்ந்து நேயர்கள் கூடயும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குடான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தலைப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் ரொம்ப தேவையான ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மழை வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம் முன்னாடி மழையெல்லாம் வந்து இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வந்து இருந்ததுங்க. நிறைய இடங்களில் தண்ணீர் பஞ்சமும் வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து மழை கொஞ்சம் அதிகமாக வந்தால் அது மக்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த ஒரு விஷயமாக தான், அது ஒரு முக்கியமான ஒரு தலைப்பில் தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதாவது மழைநீர் சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது திட்டமிடலா இல்லை அன்றாடமாக நாமளே வந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி அமைச்சிக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, எந்த விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்ம கூட வந்து தாதகாப்பட்டியிலேருந்து டால்மியா காலனி பாஸ்கர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். நாகராஜ் கிளம்பிட்டீங்களா?
1: நன்றி. டால்மியா காலனியிலேருந்து பாஸ்கரனாக இணைஞ்சாங்க. அதாவது திட்டமிடல் அதெல்லாம் இருந்தால் கூட நம்ம வந்து சேமித்து வைக்கணும், அது வந்து பயன்படுத்தணும் நம்ம வந்து பழக்க வழக்கங்களில். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப இன்றியமையாததாக இருக்கணும், ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்க வந்து நைட்டு மழை பெஞ்சப்போ கூட அந்த தண்ணியை வந்து சேமித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. எப்போ மழை பெஞ்சாலும் சேமித்து வைக்கிறதுல எனக்கு அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து பகிர்ந்துருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ஸோ ஒரு பெரிய விஷயத்த அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து இந்த ஒரு தலைப்பில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு தலைப்பு, ஸோ ஒரு கரண்ட் இஷ்யூ பற்றின ஒரு தலைப்பு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ மழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே காத்துட்ருக்க ஒரு சூழ்நிலையில் மழை வந்துக்கிட்டே இருக்குது. அதே நேரத்தில் நம்ம கூட ஒரு நேயரும் வந்து இணைஞ்சிட்டாங்க, ருக்மணி பாட்டி இணைஞ்சிருக்கிறாங்க தாதகாப்பட்டியிலேருந்து. பாட்டி வணக்கம். பாட்டி
2: வணக்கம். சாமி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் பாட்டி.
2: எப்படி இருக்கீங்க? என்ன
1: பாட்டி? ரொம்ப நல்லா இருக்கேன் பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும் சாமி. கதாசிரியர் நல்லா இருக்கு, பாலகுமார கதை இன்னும் நல்லா இருக்குது. சொல்ற விதம் நல்லா இருக்கு.
1: சரிங்க பாட்டி, சரிங்க பாட்டி.
2: சரி சாமி,
1: சொல்லுங்க.
2: தலைப்பு என்ன?
1: தலைப்பு வந்து பாட்டி மழைநீர் சேகரிக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து அந்த

0: திட்டமிடல், அரசாங்கத்தோட திட்டமிடல்லாம் ரொம்ப முக்கியமா, இல்ல நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்ல அந்த மழை நீரை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி அதை சேமிச்சு பயன்படுத்தலாமா, எது முக்கியம்?
1: இப்போ
0: பேசலாம் பாட்டி.
1: இப்போ அரசாங்கம் திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே நாம எல்லாம் கிராமத்துல இருக்கும் போது, நாங்க சின்ன வயசா இருக்கும் போது, அப்போ அந்த மழை தண்ணி கூரை வீடுதான் பல்லா இருந்தது. அந்த கூரையில கொட்டுற மழைக்கு பக்கத்துல சின்ன சின்ன குண்டான பாத்திரங்களா வச்சு வச்சு அந்த கூரை தண்ணிய பிடிச்சு வைப்போம். அந்த கூரை தண்ணியில ஒரு தேக்ஷா பெரிய தேக்ஷா எப்படி வந்துடும், அடுப்பு தண்ணி காய வச்சு குளிக்கிறதுக்கு, அப்புறம் துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே அதான் யூஸ் பண்ணுவோம். அப்பெல்லாம் தான் பாத்ரூம் இது இதெல்லாம் இப்ப மாதிரி கிடையாது. அதனால துணி துவைக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இது வந்து திட்டம் போடுறதுக்கு முன்னாடியே மனிதர்களா நாமளா அது செஞ்சுக்கிட்டோம். ஆனா இப்ப வந்து என்ன ஆகுதுன்னா, வீட்டுலயே அந்த ரெண்டடி இது பண்ணி மழை நீர் சேகரிப்போம் பண்ணிட்டு எல்லாம் தண்ணியை இழுத்துக்கிறோம். அதே மாதிரி கூரை தண்ணிகள்லாம் கிணத்துல உழுகிற மாதிரி பண்ணிடுவோம், கூடு வத்தகிற மாதிரி வச்சு கிணத்துலயே மழை தண்ணி எல்லாம் கிணத்துலயே கொட்டும். அந்த மாதிரி நாமளே சத்தம் இல்லாமையே நாமளே சேகரிக்கணுங்கிற எண்ணம் நம்மளுக்கே தானா வந்துருது. அதுல பெரிய அது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா மெத்த வீடுகள்ல அந்த மழை தண்ணிய பிடிச்சு ஒரு பெரிய ட்ரம்ல வச்சுக்கிறோம், அதான் எல்லா துணி துவைக்க பாத்துருங்க எல்லாத்துக்கும் யூஸ் பண்றோம். அப்போ சட்டமே இல்லாம மனிதர்களாகவே நம்ம மழை நீரை சேகரிக்கிறோம். அதனால என்னதான் திட்டம் போட்டாலும் நம்ம மனிதர்களா பார்த்து சேகரிச்சுட்டாங்கன்னா திட்டமே தேவையில்லை. அவர் அவருக்கே புரியுது திட்டம் போட்டா மட்டும் வேலைக்காகாது, மனிதர்களுக்காகவே அந்த சேகரிக்கணுங்கிற எண்ணம் வரணும் அப்படிங்கிறேன் நான் பாட்டி.
0: கண்டிப்பா கண்டிப்பா பாட்டி, அதாவது மனிதர்களாவே வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி பாட்டி.
1: நன்றி சாமி.
0: நன்றி நன்றி பாட்டி. தலகா பாட்டி அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க லிஸ்னர்ஸ். தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம வந்து தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, இந்த பாட்டை தொடர்ந்து நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. தினமுமே ஆரோக்கியத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி இன்னைக்கு முதல் விஷயமா ஆரோக்கியத்தை பற்றி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது கல்லீரலில் கொழுப்பு படியக்கூடிய ஒரு நிலை, இதை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொதுவாக இதில் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், அதுக்கப்புறம் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு ரெண்டு வகை இருக்குங்க. அதாவது குடிப்பழக்கம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. பொதுவாக இந்த ஃபேட்டி லிவர் அப்படின்னாலே குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் குடிக்காதவங்களுக்கும் இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது ஒரு கட்டத்தில் கல்லீரல் செயலெடுப்பு வரைக்கும் இந்த ஒரு நிலைமை வந்து போகும். பாதிப்பு குறைவாக இருக்கா, மிதமானதாக இருக்கா, தீவிரமாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சில பரிசோதனைகள் மூலிமா வந்து தெரிஞ்சுக்கலாம். உடல் பருமன் அதிகமாக இருக்கவங்களுக்கு இதை கண்டுபிடிக்கிறதுல நிறைய சவால்கள் வந்திருக்கும். கல்லீரல் செயல்திறன் டெஸ்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆரம்பத்தில் அசாதாரண அறிகுறிகள் வந்து தெரியாமல் இருக்கும். போக போக தான் அதோடய தீவிரம் வந்து தெரிய ஆரம்பிக்குங்க. ஆரம்பத்தில் இந்த பிரச்சனை எந்த அறிகுறியுமே காட்டாது. ரொம்ப தீவிரமாக இருக்கிற சமயத்தில் கல்லீரல் வீக்கம், கல்லீரல் கொழுப்பு படிவதெல்லாம் ஏற்படக்கூடிய வலி, இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு அறிகுறியாக வந்திருக்கும். கல்லீரல் செயல்திறன் வந்து ரொம்ப மோசமடையும். அடுத்த கட்டமாக பார்த்திங்க அப்படின்னா கல்லீரல் செயலெழுப்பு வரைக்கும் வந்து போகலாங்க. அதே மாதிரி ஒரு காலத்தில் ஃபேட்டி லிவர் குறித்து ஒரு பெரிதாக கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பிரச்சனை வந்து இதுங்க. சமீப வருடங்களில் கல்லீரல் செயலிழப்பு ஏற்பட்டு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்படுறவங்க ஃபேட்டி லிவர் பாதிப்பு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக வந்து இருக்குங்க. குடிப்பழக்கத்தை தவிர்க்கிறது, கொழுப்புள்ள உணவுகளை தவிர்க்கிறது, சுத்திகரிக்கப்பட்ட கார்போஹைட்ரேட் உணவுகளை வந்து தவிர்க்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீரழிவும் கொலஸ்ட்ராலும் கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் இந்த ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி நார்ச்சத்தும் புரதச்சத்தும் அதிகமாக இருக்கிற உணவுகளை நம்ம சாப்பிடணும். குடிப்பழக்கம் இல்லாதவர்களுக்கும் இந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஆரோக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். தொடர்ந்து பாடல் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஆரோக்கியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது இந்த ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை தொடர்ந்து ஆரோக்கியமான நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும், பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். சோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையா மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமைதான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியா இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏ சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு அனுப்பலாம். தொடர்ச்சியாக இந்த நேரத்தில் மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம் வணக்கம். மேம் மேம் ட்ராவல் பண்ணுறது மனநலத்தை ரொம்ப மேம்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். இப்போ ட்ராவல் பண்ண முடியாதவங்க, வெளியெங்கேயும் போக முடியாதவங்க, அவங்க வேறு என்ன விஷயங்கள் வந்து பண்ணலாங்க மேம்?
2: நீங்கள் ஒரு இடத்துல இப்போ சேலமில் இருக்கீங்கன்னா ஒரு சேலத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க. இங்கே என்னென்ன உற்பத்தி ஆகுது, இங்கே என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது, சேலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சேலத்து ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே முடியல அப்படின்னா டைமே இல்லைன்னா வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் உட்காந்து ஜஸ்ட்டு நீங்கள் இரவு உணவு முடிந்த பிறகாது அவங்கக்கிட்ட போய் கதை கேளுங்க. தாத்தா இருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், தாத்தா உங்கள் சொந்த ஊர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு இந்த நிகழ்ச்சியில் கேட்குற அத்தனை பேரும் இன்றைக்கி நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்கள் வயசு 60 கூட இருக்கலாம், உங்கள் தாத்தாவை நினச்சி பாருங்கள். அவருடைய மொழி என்ன, அவர் சேலத்தில் தான் பிறந்தாரா இல்லை வேற எங்கே இருந்தாவது வந்தாரா, அவருடைய குலத்தொழில் என்ன, அவருடைய திறமை என்ன, இதை கேட்டாலே போதும். இதை இப்போ நான் இதுவரையும் சொன்ன அத்தனையும் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பா கிட்ட அவங்கள பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது மூலமாகவே நீங்கள் என்ன மாதிரி படிச்சிங்க, படிக்கும் போது உங்களுக்கு என்ன வசதிகள் இருந்தது இதெல்லாம் கேளுங்க. இதுவே ஒரு பெரிய மனநலத்துக்கு வழிவகுக்கும். இதை வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம், இதை நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி மனநலத்தோடு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நேயர்களும் கண்டிப்பாக எதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனாலும் உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெரிய புத்தகம், ஒரு பெரிய கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க அதுக்கு சமம். ஸோ அவங்கக்கிட்ட பேசினாலே நல்லாயிருக்கும். மற்றவங்கள்ட்ட பேச பேச நல்ல உறவுகள் மேம்படும். அதே மாதிரி நம்ம மொபைல் ரொம்ப அந்த மிஷினோடு இருக்கிற நேரங்கள் வந்து குறைவடையும். மனிதர்களோடு நம்ம நேரம், நல்ல மனிதர்களோடு நம்ம நேரத்தை செலவிடும் போது மனநலம் கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் மேம்படும். மனநல ஆரோக்கியத்திற்கு இது கட்டாயம் வழிவகுக்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம், நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது ஒரு ட்ராவல் பண்ண முடியாதவங்க அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மேம்படுத்துறதுக்கு வேறு என்ன விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருந்தீங்க மேம். கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேம். நன்றிங்க மேம்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது வேற மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: முதல் இயந்திரம் வரை அனைத்தின் தாகத்தையும் தணிப்பது தண்ணீரே. அத்தகைய நீரை பாதுகாப்பதே நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டுக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்படி வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் செல்ஃபோனில் 100 கான்டாக்ட்ஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி வீட்டில் ஃபேமிலியில் 5-6 வந்திருப்பாங்க. சோசியல் மீடியாவில் நமக்கு தெரிஞ்ச 1000 பேர் வந்து இருப்பாங்க ஃபாலோவர்ஸாக. ஆனாலும் மனசுக்குள்ளார ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குங்க, யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு. இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய, எல்லாருக்கும்னு சொல்ல முடியாது, பெரும்பாலானவருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. சமீபத்தில் 36 ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, மனநல ஆய்வு. உலகிலேயே மக்கள் தனிமையை அதிகம் உணரக்கூடிய நாடுகளில் 2வது இடத்துல இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குடும்பத்துக்கும் உறவுக்கும் பெயர் போன ஊர் அப்படின்னா நம்ம ஊர் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம ஊரில் இருக்க மாதிரி அந்த கலாச்சாரம், பண்பாடு, ஃபேமிலி, கூட்டு குடும்பம், இந்த மாதிரி விஷயங்கள் வேறு எங்கேயுமே அந்தளவுக்கு இருக்காதுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு உறவாக நம்ம வந்து இருப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து யாருன்னு பேசாமல் தனித்து வாழ்கிறது ஒரு விஷயமாக வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக இருக்குங்க. இதை பற்றி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலக சுகாதார நிறுவனத்தோட ஆய்வுப்படி உலக அளவில் 16% பேர் இந்த உணர்வில் தான் இருக்கிறாங்க. குறிப்பாக மன அழுத்தம், மனச்சோர்வு, பதற்றம், இந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக நம்ம கூட்டத்தில் இருந்தாலும் தனிமையை உணர்றது நம்ம உடல் மன நலத்தை ரொம்பவே பாதிக்குங்க. இதிலிருந்து வெளிவர என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய நண்பர்கள் கூடியும் உறவினர்கள் கூடியும் வெளிப்படையாக மனமிட்டு பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சோசியல் மீடியா உலகத்தை விடுத்து நம்மளுடைய நேரடி உறவுகள், நம்ம கண்ணுக்கு தெரிகிற அப்பா அம்மா, அதுக்கப்புறம் நம்மளுடைய உறவினர்கள் கூட நம்ம வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும் சோசியல் மீடியாவை தவிர்த்துட்டு. அதே மாதிரி நமக்கு வந்து உதவி தேவைப்படுது, மன ஆலோசகரோட உதவி தேவைப்படுது அப்படின்னா கட்டாயமாக நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது வந்து நம்மளுடைய மனநலத்தை மேம்படுத்தும். இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனாயப்பம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. பாட்டு தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக பாட்டை கேட்டு வந்துடுங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: எம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
1: கனவுகள் மெய்ப்பட ஞாயிறுதோறும் பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
3: கேட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம வந்து பல விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆரோக்கியமான உணவு முறைகள், பழைய வைத்திய முறைகள் அப்படின்னு. அப்பப்போ இந்த சீசனை பொறுத்து இந்த அம்மா போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குங்க. மேக்ஸிமம் இந்த சீசனில் இல்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்து போடும். ஸோ அதற்கு எந்த மாதிரியான வைத்திய முறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத கேட்கலாம். நம்ம கூட கிரிஜா அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா அக்கா அம்மாலாம் போட்டால் நீங்கள் எந்த மாதிரியான முறைகளை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அக்கா?
4: இப்போ அம்மா வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், இனிஷியலாக வந்து அவங்கள வந்து வெளியிலேருந்து எந்த காற்றும் படக்கூடாது. அதில் காற்றுல இருக்க வைரஸ் வந்து குழந்தைங்களை அட்டாக் பண்ணுவோம், இல்லை பெரியவங்களையும் இது பண்ணுவோம். அவங்கள வந்து தனிமைப்படுத்திடணும். தனிமைப்படுத்திட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இளநீர், ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தி எல்லாம் சேர்ந்து போராடும். எதுக்கு அப்படின்னா அந்த அம்மையை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு அந்த கிருமி வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால அந்த உள்ள இருக்க எதிர்ப்பு சக்தி எல்லாம் போகும்போது உடம்பு எல்லாமே பலவீனமாகிடும். ஏன்னா அடுத்து எதிர்த்து போராடுறதுக்கு உண்டான சக்தி நம்ம உள்ள கொடுத்துட்டே இருக்கு. இன்புட் வந்து லிக்விடாக நிறைய கொடுக்கணும். அது வந்த உடனே அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக் ஆகிடுவாங்க, ஹீட் ஆகிடும் உடம்பு. அப்போ வந்து ஃபுல்லாக வேப்ப இலையும் கொட்டை முத்து இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் மஞ்சள் கொஞ்சமாக வச்சு நல்லா அரைச்சிடும். நல்லா எது அந்த அம்மியில் வச்சு அரைக்கக்கூடாது, மிக்சிலையும் போடக்கூடாது. கல்லில் வச்சு அந்த காரம் இல்லாமல் அரைச்சி அவங்க உடம்பு ஃபுல்லாக பூசி விட்டுருவோம். ஒரு 1 hour பூசி அப்படியே வச்சுருந்துட்டு 5 நாள் கழித்து 3 நாள் கழித்து அதனோட தீவிரத்தை பொறுத்து இங்கே வரும், கழுத்தில் சில அம்மை வரும், அப்புறம் உடம்பு ஃபுல்லாக குட்டி குட்டியாக அம்மை வரும். இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களை அந்த மாதிரி கொண்டு போயிடுவோம். அந்த மாதிரி இது பண்ணி ஃபுல்லாக தேய்ச்சி வச்சுருந்து வெயிலில் தண்ணி வைப்போம், அடுப்பில் சூடு பண்ண மாட்டோம். இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் அந்த அம்மை வரும். அதனால் வெயிலில் வந்து வேடு கட்டி வச்சு அதில் வந்து வேப்பிலை உள்ளே போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதை கட்டி ஒரு 4-5 மணி நேரம் வச்சுருந்தோம்னா வெது வெதுன்னு சூடாயிடும். அந்த தண்ணி எடுத்து அந்த வேப்பிலையெல்லாம், அது வந்து பத்தினி தலை அப்படின்னு சொல்லுவாங்க. வேப்பிலையை வேப்பிலைன்னு சொல்ல மாட்டாங்க, பத்தினி தலைன்னு சொல்லுவாங்க. அந்த தலையை போட்டு நல்லா அரைச்சி பூசி விட்டு குளிக்க வச்சிட்டோம் அப்படின்னா 3 நாள் குளிக்க வச்சோம்னா அது அப்படியே இறங்கி.
3: ரொம்ப ரொம்ப நன்றிங்க அக்கா, நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். நம்ம நிலையன் 9787770 இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
2: நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. நம்மளுடைய உணவு முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் இந்த நேரத்தில் பேசிகிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா துரித உணவு, ஃபாஸ்ட் ஃபுட், துரித வாழ்க்கை அப்படின்னே வந்து போயிட்டுருக்குங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த ஒரு வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. நம்மளுடைய உணவு முறையும் அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ பாரம்பரிய உணவு முறைகளை நம்ம வந்து மறந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. அதாவது இயற்கையாக அந்தந்த பருவ காலத்தில் விளையக்கூடிய காய்கறிகள், பழங்கள், தானியங்களை நம்ம வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. நாம் வந்து அதெல்லாம் வந்து மறந்துட்டோம். அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் பார்த்திங்க, அதாவது பருவகால உணவுகள், சீசனல் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவுகளை, அந்த காய்கறிகளை, அந்த பழங்களை, அந்த சீசனில் விளையக்கூடிய தானியங்களை நம்ம சாப்பிடும்போது இயற்கையாக அந்த காலகட்டத்தில் என்ன ஒரு பிரச்சனை வரும், அந்த ஒரு பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இயற்கையாகவே அதிகரிச்சிச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் சமைக்கிறோம், ஆனால் அந்த ஒரு டைமில் வெண்கல பாத்திரத்தில் சமைப்பாங்க, இரும்பு சட்டியில் வந்து சமைப்பாங்க. இது உணவில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து காக்கிறது மட்டுமே இல்லாமல் உடலுக்கு தேவையான கனிம சத்துக்களையும் வந்து கொடுத்ததுங்க, மினரல்ஸ் அது வந்து கொடுத்தது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து செம்பு வாட்டர் கேன்லலாம் தண்ணி குடிப்பாங்க, செம்பு கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி செக்கில் ஆட்டக்கூடிய எண்ணெய்களை பயன்படுத்தினாங்க, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய். இதெல்லாம் இன்றைக்கி வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பாக்கெட். ஆனால் அந்த டைமில் செக்கு எண்ணெய்களை மட்டுமே பயன்படுத்தினாங்க. அது அவங்களுடைய இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுங்க. அதே மாதிரி இனிப்புகள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பல வகையான ஸ்வீட்ஸ் சாப்பிட்றோம். அந்த காலத்தில் அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக பனைவெல்லம், கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஸ்வீட் அப்படின்னா தேன், இது மாதிரி தான் அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதில் தயாரித்த உணவுகள், பனை வெள்ளத்தில் தயாரித்த ஸ்வீட்டு, கருப்பட்டியில் தயாரித்த ஸ்வீட்டு, நாட்டு சர்க்கரையில் தயாரித்த ஸ்வீட்டு, தேனில் தேன் மிட்டாயெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதனால் எந்த ஒரு பாதிப்புகளுமே உடலுக்கு வந்து வந்ததில்லை. ஸோ நம்ம சின்ன வயசில் கூட தேன் மிட்டாயெல்லாம் வந்து நம்ம அதிகமாக சாப்பிடுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாங்கிரி அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிடுவோம். அதனால் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லலாங்க. திரும்பவும் நம்ம அதே மாதிரியான உணவு முறைக்கு வந்து மாறணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். இதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த இன்றும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம். பாய் பாய் நேயர்களே.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கரையா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன திவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸ் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாக்கிறேன் கூட. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் நிறைய வகையான ஏஐ வெப்சைட் வந்துருச்சு. நம்ம நிறைய வகையான ஏஐ ஆப்ஸையுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு சாட் ஜிபிடி ஆகட்டும், இல்லை மெட்டாலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஏஐ ஆப்லாம் கொடுத்துருக்காங்க, மெட்டா ஏஐ அப்படிங்கிற ஆப்பு. ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து இந்த சாட் ஜிபிடி ஆகட்டும், கிராக் ஆகட்டும், இதெல்லாம் வந்து நம்ம ஒரு வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு ஆப்பாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ ஆப்பாக கொடுத்ததுனால என்னது வகை பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ஒரு சில பேரோட ஃபோன் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்ப அவங்க ஆப்பாக யூஸ் பண்ணுறப்ப ஃபோன் ஸ்டோரேஜ் அதிகமாக ஃபில் பண்ணிட்டோம். ஃபோன் ஸ்டோரேஜை ஃபில் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஆப்பையும் டவுன்லோட் பண்ணாமல் நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்க்காம நீங்கள் வச்சிருக்க ஆப்லையே யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு செமையான ஏ அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகர் கூட ஆரம்பத்தில் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வச்சிருக்க ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப்லேயே உங்களால் ஏஐ யூஸ் பண்ணிக்க முடியும். அது மெட்டா ஏஐ கிடையாதுங்க. இப்போ நான் சொல்ல போகிற ஏஐ இது வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஏஐ. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இப்போ நான் சொல்ல போற நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நம்பர் போய் உங்க வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா உங்களால அந்த ஏஐ சாட் பாட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். 1-877-22-41-042. இன்னொரு டைம் சொல்றேன், 1-877-22-41-042. அதாவது 1-877-22-41-042 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சூப்பரான ஏஐ, அதுதான் வந்து மைக்ரோசாஃப்ட் கோ பைலட். இந்த மைக்ரோசாஃப்ட் கோ பைலட் அப்படிங்கிறத நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணிருக்கலாம், தனியாக ஆப்பாக கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் ஏதோ உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஆல்ரெடி மெட்டா ஏஐயும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இதுவும் மைக்ரோசாஃப்ட் கோ பைலட்டும் சாட் ஜிபிடியுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வர்றதுனால ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. இதனால் நம்ம எந்த ஒரு ஆப்புமே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதில்லை எக்ஸ்ட்ராவாக. நம்ம இதையே யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்லேயே யூஸ் பண்ணி நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட. உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களே. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது, என்னென்ன அப்படிங்கிறத கேட்டலாம்.

நானும் உன்னை குறை சொல்லவில்லை, உன் நடிப்புக்கு இங்கு பஞ்சம் இல்லை. குறை சொல்லுவது என் கடமை இல்லை, ஆனால் அதுதான் முற்றிலும் உன்னை உன்னை நம்பி நான் வந்த பாரடி. கடைசியா உன்னை நான் சொல்ல போற கேளுடி.

என்னதான் பாவம் செஞ்சான், உன்னதான் காதல் செஞ்சான். ஒரு புதிய வாழ்க்கையை நீயும் உருவாக்க, உன்னை தேடி வந்த என்னை நீயும் விட்டு வெல்லக, இதுதான் காதலா நானும் அழுக, காதலித்த நாட்களை நீயும்

0: வெடிக்க வலிவில் வரிகள் வெடிக்க
1: என் பேர் விகாஸ் ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியம்

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்துல அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனா இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமா திரையில சினிமாவா வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டர்ல உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க. ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது, இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக்குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க 107.8 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவா அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 107.8 ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க 107.8 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது வகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து 107.8 டெக்குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்ககிட்ட சொல்றதுக்காக இப்போ ஒரு சூப்பரான ஒரு செமையான ஸ்மார்ட் போன் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் போன் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு மொபைல் வாங்கணும், அதுவும் வந்து ஒரு 6000-5000 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு ரொம்பவே செட் ஆகும். ஒரு ஸ்மார்ட் ஃபோனு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீசெண்டான ஃபியூச்சர்ஸ் இருக்க ஒரு சமையான ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா Lava O3 அப்படிங்கிறது அதோட பேர். லாவா நிறுவனத்துக்கிட்டிருந்து வந்திருக்கக்கூடிய O3 அப்படிங்கிற மாடல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த ஃபோனில் என்னென்ன சூப்பரான ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இந்த மொபைலில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலோட ப்ரைஸு. இந்த மொபைலோட ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் மொத்தமாக 3 வேரியண்ட் இருக்குது. அதில் வந்து டாப் வேரியண்ட்டாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6198 ரூபா அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. இன்னொன்று வந்து கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டும் மாறுது. இந்த இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் இருக்கிறது 5798 ரூபாயிலையும் ஒன்று இருக்குது தற்போதைய விலையாக. சரி, இந்த மொபைல் அப்படி என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொபைலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த 5000 mAh பேட்டரி தான். இந்த ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் 5000 mAh பேட்டரி கொடுக்கறது ரொம்பவே பெரிய விஷயம். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 30 மணி நேரம் நீங்கள் ஃபோனே பேசிகிட்டு இருக்கலாம். அதே மாதிரி 566 நிமிடங்கள் வந்து நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சார்ஜ் காலி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் ஏஐ ஃபியூச்சரோட வரக்கூடிய சூப்பரான மொபைல் தான் இந்த மொபைல். உங்களுக்கு வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூட உங்களுக்கு வந்து ஏஐ ஃபியூச்சரோடையும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்க கேமராவோட கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 MP வருது, பின்னாடி வந்து 5 MP வருது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் அன்லாக் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஃபேஸ் அன்லாக் மூலமா அன்லாக் பண்ணிக்கலாம். இது கூட உங்களுக்கு வந்து டியூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க சவுண்ட் குவாலிட்டிக்காக. இதில் வந்து உங்களுக்கு HD நாச் டிஸ்பிளே வருது. அதுவே எத்தனை இன்ச்சுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.75 இன்ச்சுக்கு பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முன்னாடி சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் இன்டர்னல் ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 4GB ரேமுக்கு தான் வரும். அந்த 4GB ரேமையுமே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க, இன்னொரு 4GB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB தான் கொடுக்குறாங்க. இது கூட உங்களுக்கு மொபைல் கூட என்னென்னலாம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சார்ஜர் அடாப்டர், ஒரு சார்ஜிங் கேபிள், அதுக்கப்புறம் ஒரு கேஸு மொபைல் வரும். இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ட்ரையாக இருக்கும். யாராவது வந்து மொபைல் வாங்கணும் பட் எனக்கு பேசுறதுக்கு மட்டும் இருந்தால் போதும், ஆனால் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மொபைல் வாங்கி ட்ரை பண்ணலாம். இதுலேயும் நிறைய ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில். இது வாக்கறேன் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: வீட்டு மொட்டை மாடல் நின்றுட்டு பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்கேன்.
2: அது ஒண்ணும் இல்லடா, எங்க வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்கேன்.

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமி, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனா சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்கு குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமி, கிரடாச்சு குரங்கு குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்கு குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: காரியம் சிதறும். சிந்திய நீர்த்துளியை சேமிக்காவிட்டால் வீணாய் போகும். சிந்தாமல் சிதறாமல் தண்ணீரை சேமிப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே நிறைய சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் விஷயங்கள் நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில். நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்குற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடல்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இன்னொரு முறை நம்பர் சொல்கிறேன், 9787701078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் அனுப்பணும். நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பலாம், இல்லை நார்மல் மெசேஜ்லையும் அனுப்பலாம், இல்லைன்னா கால் பண்ணி கூட சொல்லலாம் அதே நம்பருக்கு. இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி டெக் குரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு விருந்தினர் இருக்கார். யார் அவருன்னு கேட்டிங்கன்னா, திங்க் இன்ஃபோ எக்ஸ்பர்ட் சொல்யூஷன்ஸோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் மற்றும் சைபர் செக்யூரிட்டி கன்சல்டன்ட் கோகுல் கிருஷ்ணா இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காரு. இப்போ இருக்க டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? கோகுல், ஸ்கேமில் எத்தனை வகையான ஸ்கேமாக இருந்தாலும் நிறையா மக்கள் வந்து மாட்டிருக்கக்கூடிய ரொம்ப பிரபலமான ஒரு மோசடினா அது டிஜிட்டல் அரெஸ்ட்டு தான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் இங்கேருந்து பேசுகிறேன், இந்த ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன், இந்த ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன், இந்த மாதிரி ஒரு தப்பான சம்பவத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க, உங்களே நாங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு வந்து ஒரு கால் வந்திருக்கு, ஸ்கேமில் மாட்டியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிற ஸ்கேம் உண்மையாலுமே இருக்கா, இப்போ அது நடந்துகிட்டு இருக்கா?
1: டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இது டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்கேமே வந்து ஆக்சுவலாக வந்து எங்கேயுமே அது ஒரு ப்ரொசீஜரே இல்லை. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று லீகலாக நோட்டீஸ் வீட்டுக்கு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து யாராச்சும் உங்கள் வீட்டுக்கு தான் வருவாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்டுங்கிற ஒரு பாசிபிலிட்டிஸு கவர்மெண்ட்லேயே அது மாதிரி ஒரு ரூலே இல்லை. ஸோ அதுக்கு யாரும் பயந்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் யாருமே கொடுக்க வேண்டாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கொரியர் வந்திருக்கு, அந்த கொரியர் வந்து சஸ்பீஸாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி த்ரெட்டன் பண்ணாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நியர்பை ஸ்டேஷனில் போயிட்டு அதை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். கம்ப்ளைண்ட் பண்ணிங்கனாவே அவங்க உங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க.
0: ரொம்ப தெளிவாக சொன்னீங்க கோகுல். மக்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க.

டெக் குரு நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க, இது வாக்கர் என்னுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் இப்போ ஒரு சூப்பரான விஷயம் தான் கேட்டிருப்பீங்க. நம்ம கூட கோகுல் கிருஷ் இணைஞ்சு பல விஷயங்களை வந்து நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இது மட்டும் இல்லாமல் நம்ம டெக் குரு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கரையன் கூட உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம், இது சோனா.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க, தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்ப நீங்க டெக் குரு நிகழ்ச்சியில சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்க அனுப்புறப்ப மறக்காம பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் இது மூணு போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான மெயின்டெனன்ஸ் டிப் தான் சொல்ல போறேன். இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க இந்த மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எதை பற்றினது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் பற்றினது. கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே டிஜிட்டலாக நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை சேவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜ், இதுதான் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ். இப்போ நம்ம வந்து மெமரி கார்டோ இல்லை பென்ட்ரைவோ இல்லை சிடியோ யூஸ் பண்ணுறல, அதெல்லாம் வந்து நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணக்கூடியது. டிஜிட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய கிளவுட் ஸ்டோரேஜ் என்னென்னா கேட்டிங்கன்னா இந்த கூகுள் ட்ரைவு, ஒன் ட்ரைவ் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம டிஜிட்டலாக யூஸ் பண்ணக்கூடிய கிளவுட் ஸ்டோரேஜ். சரி, இந்த மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜில் என்ன துவாக்கர் மெயின்டெனன்ஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் வாங்குறாங்க, அது ஸ்டார்டிங்லேயே வந்து அதிகமாக வாங்காமல் குட்டி குட்டியாக வாங்குறாங்க. சரி, இப்போ அதனால் என்ன பிரச்சனை துவாக்கர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயுமே அவங்க யூஸ் பண்ண அந்த ஃபைல்ஸ்லாம் வந்து அதிகமாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் காலியாகிடுது. இதுலேயே வந்து நிறைய பேர் பொதுவாக யூஸ் பண்ணுறது இந்த கூகுள் ட்ரைவ் தான். கூகுள் ட்ரைவில் எப்படி வந்து ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறதுனே தெரியல, எப்படி ஃபில் ஆகுதுன்னு தெரியல, கூகுள் ட்ரைவில் எந்த ஒரு ஃபைல்ஸுமே வச்சுக்கிறது இல்லை, அப்புறம் ஏன் ஃபில் ஆகுது அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூகுள் ட்ரைவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ட்ரைவோட ஸ்பேஸ் மட்டும் அது எடுத்துக்காது. நீங்கள் வந்து உங்களோட கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுவும் எடுத்துக்கும், மெயில்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அதோட ஸ்டோரேஜும் அங்கே தான் வரும். ஒரு சில டைம் நீங்கள் ஏதாவது பெரிய ஃபைல்ஸ்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புறீங்கன்னா அதுவுமே வந்து கூகுள் ட்ரைவ்லேருந்து தான் வந்து அட்டாச் ஆகி அனுப்ப முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது நீங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. அதெல்லாம் நீங்கள் பார்க்காதவர்களும் உங்களுக்கு எங்கேருந்து ஸ்டோரேஜ் அதிகமாகுதுன்னே தெரியாது. நிறைய பேர் கூகுள் ஃபோட்டோஸில் ஃபோட்டோஸை பேக்கப் எடுத்து வைப்பீங்க, அந்த பேக்கப் எடுத்து வைக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஃபில் ஆகிடும், அதையுமே நீங்கள் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கூகுள் ட்ரைவில் நீங்கள் ஒரு ஃபைல் ஒன்று வச்சுருக்கீங்க, அது பெரிய ஃபைலாக இருக்குது அப்படின்னா அடிக்கடி அதை செக் பண்ணிவிட்டு அது வேணுமா வேணாமாங்கிறது ரிவ்யூ பண்ணிவிட்டு அதை இரேஸ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை ரொம்ப நாளுக்கு முன்னாடியோ மெயில் அட்டாச் பண்ணி அனுப்பியிருப்பீங்க, அந்த மெயில் அட்டாச் பண்ணியிருக்க ஃபைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் ட்ரைவில் தான் இருக்கும். அந்த கூகுள் ட்ரைவில் இருக்க அந்த ஃபைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்காத வரைக்குமே அங்கே தான் இருக்கும், அதை நீங்கள் இரேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த இடமே காலியாகும். நிறைய பேர் நான் இரேஸ் பண்ணுற இந்த வகை இருந்தாலும் கூகுள் ட்ரைவில் வந்து ஸ்பேஸே எனக்கு ஃப்ரீ ஆக மாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்பீங்க. நீங்கள் இரேஸ் பண்ண ஃபைலோ இல்லை நீங்கள் டெலிட் பண்ண ஃபைலோ கூகுள் ட்ரைவ்லேருந்து டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது போய் அப்படியே ரீசைக்கிள் பின்னில் உட்காந்துக்கும். அந்த பின்னை நீங்கள் என்றைக்கு கிளியர் பண்ணுறீங்களோ அன்னைக்கு தான் அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும், அது வரைக்கும் கிடைக்காது, 30 நாள் வரைக்குமே அது பின்னில் தான் இருக்கும். நீங்கள் யாராவது ஃபைல்ஸ் ஒன்று டெலிட் பண்ணுறீங்க அதை பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணும் அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரைவில் டெலிட் பண்ணிவிட்டு அப்படியே போய் கூகுள் ட்ரைவில் இருக்க பின்னிலையும் அதாவது ரீசைக்கிள் பின்னிலையுமே ஒரு டைம் டெலிட் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் கூகுள் ட்ரைவில் ஸ்பேஸ் கிடைச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். தொடர்ந்து நீந்திரங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயமான ஒளியில் டெக்குரு நிகழ்ச்சியில் இது வாக்கறேன் கூட. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். டெக்குரு நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் இதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம் மக்களே. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: நாமளா துணி கடைக்கு போய் ஆடி ஆஃபரில் ஒரு ட்ரெஸ் எடுத்தால் கூட நாலு ட்ரெஸ் ஃப்ரீயாகிற மாதிரி இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆஃபரில் நம்ம கூட ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி இது வாலிப வயசு அப்படின்றது சும்மா கலை கலை கலைன்னு ரெண்டு மணி நேரம் தாறு மாதிரா போகும்போதே ஹாய்ண்ணா எப்படி இருக்கீங்க?
4: இரு இரு இரு, எந்த துணி கடையெல்லாம் உனக்கு போய் ஒரு துணி எடுத்ததுக்கு நாலு துணி ஆடி ஆஃபரில் கொடுத்தாங்க? எனக்கு இந்த அதை அந்த கடை தெரிஞ்சே ஆகணும். நீ நான் போய் அந்த கடையில் எடுக்கிறேன்.
3: மன்னாரன்கோ
4: மன்னாரன்கோ ஏ தம்பி வேணாம் பார்த்துக்க. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலி பைச நிகழ்ச்சியில் உங்கள் கூட நாங்கள் ரெண்டு பேர் இல்லை, நாங்கள் மூணு பேர், திவாகர், குமரகுரு மற்றும் பிரதிபா, நாங்கள் மூணு பேர் இணைஞ்சிருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சி கல கல கல கலர்னு இருக்க போகுது.
3: ஆமாம், இருக்க போகுது.
4: ஆமாம், இன்றைக்கி நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான தலைப்பில் தான் பேச போகிறோம். குரு, இந்த தலைப்பு சொன்ன உடனே நான் வந்து ஆழ்ந்த சிந்தனைக்கு போயிட்டேன்.
3: ஏன்னா?
4: ஏன்னா ஆழ்ந்த சிந்தனைக்கு போனால் தான் நீங்கள் சொல்கிற தலைப்புக்கான பதில் வெளியே வரும்.
3: ஓகே ஓகே,
4: அந்த தலைப்பு மக்கள்கிட்ட சொல்லிவிடுங்க.
3: என்ன அப்படின்னா, இப்போது நம்ம ரெகுலராக வந்து தூங்கும்போது கனவுலாம் வந்து வரும்ல, அது நார்மல் தான். இப்போ நீங்க உங்க வாழ்க்கையில கண்ட விசித்திரமான கனவுனா என்ன அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. இதை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும், நீங்க கண்ட விசித்திரமான கனவுகளை அப்படியே எங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்றீங்க? டக்குன்னு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-7107.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. நீங்க கண்ட விசித்திரமான கனவுகளை நாங்களுமே வந்து அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்க ஏதாவது விசித்திரமான கனவுகள்லாம் கண்டிருக்கீங்களா உங்க வாழ்க்கையில?
4: விசித்திரமான கனவுலாம் வந்தது இல்ல, கனவு வந்ததுனால விசித்திரமா இருந்திருக்கு.
3: இது எனக்கு புரியலையே.
4: ஏன் சொல்றேன், பொதுவாகவே எனக்கு என்னன்னா கனவு வரப்ப அந்த கனவை நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். எல்லா கனவும் கிடையாது, ஒரு சில கனவை நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். அந்த என்ஜாய் பண்ண அந்த ஹாப்பி மூட்லயே இருப்பேன். காலையில எந்திரிச்சு பார்த்தா எனக்கு கனவே ஞாபகம் இருக்காது.
3: இது என்ன புதுசா இது?
4: ஆமாப்பா, உங்களுக்கு கனவு ஞாபகம் இருக்குமா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. காலையில நிறைய நிறைய டைம் இந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம எதுக்கு இப்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்க? அதாவது சந்தோஷமா இருந்த கனவுலாம் ஞாபகம் வராது. என்னையாவது ஒரு நாள் கெட்ட கனவு கண்டிருப்பேன். அந்த கனவு வந்து காலையில் இல்லை, அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் தூங்க போற வரைக்கும் எனக்கு அந்த கனவு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி வந்து விசித்திரமா எனக்கு நிறைய நடந்திருக்கு. அந்த விசித்திரமான சம்பவத்துல ஒரு சில கனவுகள்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கு. விசித்திரமான கனவுனா, நான் வந்து தூங்குறப்ப கனவு காணாம நான் கிளாஸ் ரூம்ல உட்காந்து இருக்கப்ப நிறைய கனவு கண்டிருக்கேன். அந்த கனவுகள்லாம் திடீர்னு எங்க ஸ்கூலுக்கு மேல வந்து ஏலியன் உட்காந்துக்கிட்டு நான் அப்படியே ஸ்பைடர்மேன் ஷூட்டை போட்டு ஏலியனை போய் அடிச்சு முடிச்சு இந்த ஸ்கூலை காப்பாத்தி ஏ ஜுவாகர் வாழ்க வாழ்க வாழ்கன்னு நான் கத்துற மாதிரி அந்த மாதிரி கனவுலாம் நிறைய கண்டிருக்கேன். இதெல்லாம் விசித்திரமா தானே இருக்கு.
3: ரொம்ப விசித்திரமா
4: எப்பா இல்லை, இதை வச்சு ஒரு படமே எடுக்கலாம் போல. என்னோட கனவுல இருந்து கலந்து கலவையாக்கப்பட்ட ஒரு காமெடி படம்னு கூட சொல்லலாம். காமெடி படம் இல்ல, நல்ல படம் அது. இதுக்காக சொல்ல போறாங்க. அந்த மாதிரி மக்களே, உங்களுக்கு ஏதாவது விசித்திரமான கனவு இருந்தது அப்படின்னா நீங்க தாராளமா கால் பண்ணி நம்ம கிட்ட சொல்லலாம். கால் பண்ண வேண்டிய நம்பர் 9787-7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி எங்க மூணு பேர் கூட ஜாலியாக அந்த தலைப்பு பற்றி பேசலாம். அப்போ உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு, திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாத சுவாமி கோயில், அது 2 ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3 ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுடனே நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலைநிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல, அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும், உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு திவாகர் மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட என்ன கேள்வி கேட்டிருக்கோம், இன்னைக்கு என்ன தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்க கண்ட வித்தியாசமான விசித்திரமான கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்றதான் கேட்டிருந்தோம். ஸோ நீங்க கண்ட வித்தியாசமான கனவுகள் பத்தி எங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-707-108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி சொல்லுங்க. அது என்னென்ன அப்படின்றத கேட்க நாங்க மூணு பேரும் பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.
6: அதாவது விசித்திரமான கனவு அப்படிங்கிறத விட நம்ம இன்னையே சொன்ன மாதிரி கனவு காலையில் எழுந்திரிச்சோன்னு அதுக்கு நிறைய பேருக்கு ஞாபகமே இருக்காது. இந்த கனவு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு மிஷின் ஒன்று இருக்கு, தெரியுமா?
5: தெரியாது, நிஜமா தெரியாது.
6: இல்லை எனக்கும் தெரியாது, ஆனால் இங்கே படிச்சிருக்கேன் நான். சைனாவில் அந்த மாதிரி ஒரு கனவை வந்து ஞாபகம் வச்சுக்கிற அந்த ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்குன்னு தான் சொன்னாங்க. அந்த மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கனவு அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். கனவை ஸ்டோர் பண்ணி அதில் நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு கனவு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கனவு போட்டு நீங்கள் ரீப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். கனவு தானே,
5: நல்லாவே இல்ல.
6: அப்ப அது கெட்ட கனவு குரோ, பாத்தீங்களா? நல்ல கனவு விட கெட்ட கனவுதான் ரொம்ப நாளா வந்து நமக்கு மைண்ட்ல நிக்குது. இல்ல, நானும் அந்த மாதிரி கனவு எல்லாம் ஞாபகம் வச்சுக்க
5: மாட்டேன்.
6: ஆமா, எனக்கு காலையிலே மறந்துருங்கிறேன். அப்புறம் எப்படி இவ்வளவு நாள் ஞாபகம் இருக்க போகுது? அதான் நான் சொல்றேன்ல, எனக்கு வந்து தூங்குறப்ப வர கனவு விட நல்லா கிளாஸ் ரூம்ல உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கப்போ ஒரு சில கனவு எல்லாம் வரும்ல, அந்த கனவு தான் ரொம்ப நேரம் நிக்கும். ஆக்சுவலா ஓவர் திங்கருக்குலாம் நிறைய கனவு வரும். ஆமா, அப்படிதான் சொல்றாங்க. அது வந்து சொல்லியிருக்காங்க, சங்க காலத்துல ஒரு சொல்லியிருக்காங்க, ஓவர் திங்கரிங் திங்கரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கனவு வரும் அப்படின்னு. ஏன்னா நாங்க வந்து நீங்களாம் தூங்குறப்பதான் கனவு காணுவீங்க, ஓவர் திங்கர்லாம் முழிச்சிட்டு இருக்கப்பே கனவு காணுவாங்க.
5: இதான் எந்திரி பாக்கல.
6: அந்த அதனால தான், அதனால எங்களுக்கு வந்து எந்த கனவை நாங்க வந்து டக்குன்னு ஞாபகம் வச்சு சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. சரி, இது இருக்கட்டும் குரு. இப்ப நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா நிறைய சங்ககால இடங்கள்லாம் இருக்கு. இந்த கல்வெட்டுகள் இதெல்லாம் பாத்திருக்கீங்களா? நான் போன வாரம் இந்த கோயில் போயிருந்தேன், தாரமங்கலம்
5: கைலாசநாதர்
6: கோயில் போயிருந்தேன். போன வாரம் தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தேன். அங்க கோயிலுக்குள்ள ஒரு பாதாள கோயில் ஒண்ணு போகுது,
5: பாதாள சுரங்கம் ஒண்ணு போகணும்.
6: ஆமா, அந்த அதுக்குள்ள போய் சாமி கும்பிட்டா அது நல்லா இருந்துச்சு. இத்தனை நாள் தெரியாது அங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு அதெல்லாம் பிடிக்குமா?
5: செம்மையா பிடிக்கும், எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண ரொம்ப பிடிக்கும். நானும் போயிருக்கேன், நிறைய டைம் போயிருக்கேன்
6: கைலாசநாதர் கோயில். சூப்பர் சூப்பர்.
5: ஓகே, இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, இப்போ வந்து சேலத்துல இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா, சேலத்திலே வந்து பழங்கால சிற்பங்கள்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து செம்ம பேசு பொருளா போயிட்டு இருக்கு.
6: எங்க
5: அப்படின்னா தொலசம்பட்டி இருக்குல்ல, தொலசம்பட்டியில பழங்கால நினைவுகள் சிற்பங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு நினைவுகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து மேலும் இது வந்து யாரோட எந்த அரசனோட காலத்தில் இருக்குது அப்படின்றத கொங்கு நாடு தொழில் ஆய்வு வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
6: ஆமாம், அதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம சேலத்துக்கு பின்னாடியும் நிறையா பல வரலாறுகள் இருக்குல்ல, நல்லா அதெல்லாம் வெளியே வரும்.
5: அதான் கண்டிப்பாக. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மாதத்துக்கு முன்னாடி மேட்டூர் அந்த காவேரி கரையிலையும் வந்து ஒரு சில பழங்கால பொருட்கள் எடுத்திருந்தாங்க, அதை பற்றியுமே நம்ம பேசியிருந்தோம். இப்போ
6: அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்புதிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹிஸ்ட்ரி தொகுப்பில் நிறையா பர்னபாஸ் வந்து சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு இப்படி ஒரு ஊர்லேயே நம்ம இருக்கோம் அப்படின்ட்டு அவ்வளோ பெருமையாக இருக்கும் உங்களுக்கு. இல்லை
5: எனக்கு வந்து சிலிர்த்து சிலர் எல்லாம் செதற விட்டு
6: அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், பெருமையாக இருந்தால் போதும். ஓகே மக்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிபாய்ஸ் நிகழ்ச்சியில் எங்கள் மூணு பேர் கூட இணைஞ்சிருக்கீங்க.
5: ஆனால் கேள்வி கேட்டலாமா இன்னொரு டைம், என்ன அப்படின்னா இன்னைக்கு இது வாலிபாய்ஸ் நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்டிருக்கோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்ட விசித்திரமான வித்தியாசமான கனவுகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அது என்ன அப்படின்றத என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போது ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, அதை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்க?
2: அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
3: Too much! Three much!

0: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
0: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: நான்கில் மூன்று பங்கு நீரால் சூழப்பட்டாலும் நன்னீரின் அளவு 1% தான். அந்நன்னீரை சிக்கனமாய் பயன்படுத்துவதும் சேமிப்பதுமே நமக்கான அழகு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். கூடவே திவாகர், பிரதீபா எல்லாரும் வந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நீங்க உங்க லைஃப்ல விசித்திரமான கண்டவங்கள்ல ஏதாவது வந்து கண்டிருக்கீங்களா அப்படின்றது தான்
5: இன்னைக்கான கேள்வியா இருக்கு. ரொம்ப நேரமா வந்து பிரதீபா குரு குரு பிரதீபா குரு குரு திவாகர்னு சொல்ற பிரதீபாவோட குரலை கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் பிரதீபா வணக்கம் கூட சொல்லலையே. பிரதீபா நீங்கள்
6: வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும். எனக்கு பேசவே வாய்ப்பு தரமே இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுறது சொல்லுங்கள்.
5: பிரதீபா உங்களுக்கு வாய்ப்பு முடிஞ்சு போச்சு பிரதீபா, சரி பேசலாம். மக்களை இப்போ வந்து நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேரடிஞ்சிருக்காங்க, அவங்களோட பேசிட்டு நம்ம பிரதீபா கிட்ட பேசுவோம் திரும்ப.
4: ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் பாடி பாடி, நீங்கள் லைனில் வந்து இணைஞ்சிட்டீங்க, நீங்கள் ரேடியோவில் பேசுறது அப்படியே கேட்கும்.
3: வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் பாட்டி. இப்போ வந்து நம்ம இன்னைக்கு இது வாலிப பேச நிகழ்ச்சியில் ஒரு தலைப்பில் பேசிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் லைஃப்ல நீங்கள் கண்ட விசித்திரமான கனவு என்ன அப்படின்றது தான் இன்னைக்கான தலைப்பாக இருக்கு. ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விசித்திரமான கனவுகள்லாம் கண்டிருக்கீங்களா? நிறைய விசித்திரமான கனவுகள் கண்டுட்டீங்களா?
3: அப்படியே கனவு கண்டாலும் சொல்லுவாங்களா? இது மாலை பொழுது மயக்கத்தில் கனவு கண்டி தோழிக்கிற மாதிரி தான் இருக்குது.
4: சொல்லுங்க நம்ம நேர்கள் தெரிஞ்சுட்டோம்.
3: வணக்கம் பேசுறேன். எனக்கு அதிகமா கனவு வராது, அப்படியே ரெண்டு ஒரு கனவு வந்தா கூட நல்ல கனவா தான் இருக்கு. சாணி எதிரில வர மாதிரி அப்படிதான் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு கனவே வராது. ஆனா ரெண்டு கனவு கண்ட ஒரு கனவுன்னா நான் ஒரு மலை மேல பாறை மேல மரம் மேல ஏற பயங்கரமா ஏறிட்ட மேல ரொம்ப தூரம் ஒரு 70 அந்த அளவுக்கு மேல ஏறிட்ட. அப்படியே நான் மலையேற்ற மாதிரி இருக்கு, மனசுக்குள்ளவே நினைக்கிறேன் நாங்க மலையேற்ற மாதிரி ஏறிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அப்புறம் ஒரு மேல ஒரு இடத்துல போய் நின்னுட்டேன். நிக்க போட்டு அந்த சர்க்கஸ்ல எல்லாம் தூர் விளையாட நிப்பாங்களே அந்த மாதிரி அந்த கல்லு ஒண்ணு இருந்தது, அது மேல நின்னுட்டு இருக்கேன். நின்னுட்டு திரும்பி பார்த்தா ஒரே பாதாளமா இருக்குது. இவ்வளோ தூரம் தாண்டி வந்தம்மா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சரி இன்னும் இன்னும் கீழே பார்த்தா நம்மளால ஏற முடியாது அப்படின்னுட்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு 20 இருக்கும். அவ்வளவு ஏறுனா உச்சிக்கே போயிருவேன். ஏற்காடு உச்சி மலை அப்படி அப்படி மலை ஏற்றம் பண்ணி ஆனா அந்த பாறைட்ட நின்னுட்டேன். 70 நின்னுட்டேன். அப்புறமேலதான் நான் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லும் போதுதான் அம்மாட்ட எல்லாம் சொல்லும் போதுதான் குறைங்க வந்தாச்சு அத்தனை வருஷம் வந்திருக்கிறேன் சொன்ன 20 பாதம் தான் இருக்குது அதுலயே கஷ்டப்பட்டு மேல ஏறிச்ச வாழ்க்கை பாதையில இவ்வளவு தூரம் ஏறி வந்துட்ட இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கனவு
4: அப்படின்னாங்க. ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
3: அது மாதிரி அப்புறம் ஆனா நல்லது இன்னொருத்தர் கனவுல அது வந்து என்ன பண்ணிருக்காங்க, நம்ம போறா போறது சாமி அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்புறம் அவர் என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க கனவுல வந்தீங்க ஆடி 18 இந்த வருஷம் இப்போ முடிஞ்ச 18 அவங்க கோயில்ல சோறு சாப்பாடு வாங்கதான விட்டு என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. நாங்களும் போயிருந்தோம், அப்படி சாப்பாடு எல்லாம் போட்டாங்க. நானும் போயிருந்தேன். நீங்க அப்பதான் சொல்றீங்க நீங்க கனவுல வந்தீங்க நல்ல சோறா போடுங்கன்னு சொல்லி சொன்னீங்க, அதனால கோயில்ல நல்லதான வச்சு உங்களையும் கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது நல்லதானே?
4: ஆமா ஆமா,
3: நல்லதான் நல்லதான்.
4: தாதகாப்பட்டியிலிருந்து ருக்மணி அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்க கண்ட வித்தியாசமான கனவை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்களும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்ட வித்தியாசமான கனவுகள் என்ன அப்படின்றத எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787-0107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். என்னென்ன கனவுகள் நீங்கள் வித்தியாசமாக அப்படி கண்டிருக்கீங்க அப்படின்றத கேட்க நாங்கள் மூவரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்ான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா, எப்படி
3: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
3: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்ட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
4: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
7: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு திவாகர் மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட ஒரு விசித்திரமான கனவுனா எதை சொல்வீங்க அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
0: 9787-707-8 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
7: அதான் கேட்குறதுக்கே நாங்கள் மூணு பேரும் இப்போ பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள், நம்ம அப்படியே வந்து ஜாலியாக பேசலாம். பிரதீபா, நம்ம வந்து விசித்திரமான கனவை பற்றி தானே பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஒருத்தர் விசித்திரமான ஒரு செயலை பண்ணியிருக்கிறாரு, அதனாலே சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருள் ஆகிட்டாரு.
0: அப்படிங்களா? என்ன விஷயம்
7: என்ன அப்படின்றத நான் மக்கள்கிட்ட சொல்லிடுறேன். இப்போது நம்ம நிறைய பூஜைகள்லாம் பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம், பூஜைகளில் கலந்து கூட இருப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர் விசித்திரமான பூஜையை பண்ணியிருக்கிறாரு. எதுக்கு அப்படின்னா, முதலைக்கு பூஜை பண்ணியிருக்கிறாரு.
0: முதலைக்கா? முதலைக்கு என்ன பூஜை?
7: உங்களை மாதிரி தான் நானும் பயங்கரமாக ஷாக்காக அப்படியே வந்து என்ன இதுக்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் ஆராய்ஞ்சு பார்த்தேன். இதுக்காக அவர் வந்து முதலைக்கு பூஜை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி மழை வந்து அதிகமாக வரணும் அவங்க ஊரில் அப்படின்ற மாதிரி அந்த பூசாரி வந்து நினச்சிட்டு முதலைக்கு பூஜையை வந்து பண்ணியிருக்காரு. எந்த ஊரில் இது வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தெலுங்கானா இருக்குல்ல, தெலுங்கானாவில் தான் இந்த ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து நினைக்கலாம், இப்போது மழை வர்றதுக்காக நிறைய அனிமல்ஸை வச்சு பூஜைலாம் பண்ணியிருக்கலாம், ஏன் அவர் முதலை வச்சு பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, முதல வந்து வருண பகவான் இருக்கார்ல, அவரோட வாகனமாக வந்து கழுத்து போகிறதான். ஸோ அதனால் முதலைக்கு பூஜை பண்ணால் மழைலாம் வந்து வரும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்து பூஜை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: முதலையோட மைண்ட் வைஸ் மழை வரணும்னா ஏதா எனக்கு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னு தான் இருக்கும்.
7: ஓகே ஓகே, இதை பற்றி நீங்கள் ஏதாவது கருத்து சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் உங்களோட கருத்தை கேட்கறதுக்கு நான் பயங்கர அருமை வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.
8: எதுவும் சொல்ல வரும்ல. ஆக்சுவலாக எனக்கு என்ன தலைப்புன்ட்டு நான் அந்த விசித்திரமான ஒரு கனவுக்குள்ளே போயிட்டேன். விசித்திரமான கனவு என்ன, நாம் யோசிச்சு வச்சுருப்போம், என்ன கனவு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டேன். அந்த ஊருக்கு மழை ஒன்று நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களுக்கு.
7: ஓகே ஓகே, இப்போது நீங்களும் வந்து உங்களோட விசித்திரமான கனவுகள் என்ன அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள். நாம இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். நீங்கள் ஆடி போய் அசந்து போய் கேட்குற மாதிரியான நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் எடுத்து வச்சுருக்கீங்க. அதெல்லாம் அப்படியே 1 பை 1 கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு திவாகர் பிரதீபா மூணு பேரும் வந்து இணைஞ்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு சூப்பரான கேள்வியை கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட ஒரு விசித்திரமான கனவு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் கண்ட விசித்திரமான கனவுகள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க நாங்கள் மூணு பேரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் சோனா எஃப்எம்மோட
1: 9787701078 இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட விஷயத்தை ஷேர் பண்ணிக்கலாம்.
0: அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் மூணு பேரும் இங்கே செம்மையாக வந்து எக்ஸைட்மெண்ட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக இந்த ஒரு விஷயம் அப்படின்றது சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. எங்கள் பைக்கில் ஹார்ன் வச்சேன் அதெல்லாம் ஒரு குத்தமாக அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்குள்ளே இன்னொரு டிப்ஸும் இருக்குது. ஸோ என்ன ஏது அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, உத்தரகாண்ட் இருக்குல்ல, உத்தரகாண்டில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பைக்கில் ஹாரன் இருந்ததுக்காக அவர் வந்து பைக் எடுத்துட்டு போயிட்டாரு. நீங்க நினைக்கலாம், பைக்ல ஹாரன் இருக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கேஷுவலான ஒரு விஷயம் தானே, இதுக்கு எதுக்கு பைக் எடுத்துட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். இங்கதான் இன்னொரு டிப்ஸ் இருக்கு, நீங்க எதிர்பார்க்காத ஒரு டிப்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த பைக்ல 100 ஹாரன் வந்து இருக்கு. என்னது, ஒரு பைக்ல 100 ஹாரனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. எப்பா என்னப்பா நீ பைக்ல ஹாரன் வச்சிருக்கிறியா இல்ல ஆர்கெஸ்ட்ரா பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் அந்த ஒரு யங்ஸ்டர் கிட்ட இருந்து பைக்கை எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வச்சுக்கிட்டாரு. இப்போ நம்ம ரோட் சைட்ல நடந்து போனோம் அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாரன்லேயே வந்து மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணுறாங்க. பஸ்லேயே ஆகட்டும் இல்லைன்னா பைக்லேயே ஆகட்டும், அப்படியே பயங்கரமான மியூசிக்லாம் கம்போஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரோட்டில் அவங்க பாட்டுக்கு அப்படியே ஹாயாக போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து போகக்கூடாது, யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஹாரன்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அந்த போலீஸ் ஆஃபீஸர் அது வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம பேச பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான ட்ரெண்டிங்கான வைரலான விஷயங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட ஒரு விசித்திரமான கனவு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் மூணு பேரும் பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு திவாகர் மற்றும் பிரதீபா பேசிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில என்ன தலைப்புல நாம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க கண்ட வித்தியாசமான விசித்திரமான கனவுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
1: 9787701078 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட விசித்திரமான கனவை எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்.
0: ஸோ இப்போ அவரோட விசித்திரமான கனவுகளை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நெய்யர் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ யார் அவரு, அவரு என்ன விசித்திரமான கனவுகள்லாம் கண்டாரு அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்.
2: சூப்பர், மூவர் வந்திருக்கிறீங்க. எதுக்கும் மூணு பேர் வேணுமா மாதிரி
0: சூப்பரா இருக்கணும்.
2: நனவானது சொல்லியது நேற்று நான் உங்ககிட்ட பேசுனேன். இது வாலிப வயசு ருக்குமணி பாட்டி திருப்பூர் மாவட்ட நேருக்கு விஷயமா அவர் சிவாயர் இருக்கார்ல பாட்டு, அது எல்லாம் பாராட்டு சொன்னாங்க, கேட்க சந்தோஷமா இருந்தது. அவருக்கு பேர் தெரியலன்னு நினைக்கிறேன், மோர் ஆதவன் கேட்டுக்கிட்டு சொல்லிட்டுங்க.
0: சரி,
2: விசித்திரக்கான வந்துடலாங்களா?
0: வந்துடலாம் வந்துடலாம்.
2: முதல்ல ஒரு கனவு கண்டனுங்க, நள்ளிரவுல வந்ததுங்க, மூணு மணிக்கு மேல. எப்படி கனவுன்னு கேட்டீங்கன்னா, துப்பாக்கிய யார சுட்டுற மாதிரி என் கழுத்தில் விட்டு பெருச்ச மாதிரி கனவு கேட்டேங்க. பெரியப்பா மூத்த பொண்ணுங்க, அவர் வீட்டுக்காரர் ராணுவத்துல இருந்தார். அவரு ராணுவம்னா துப்பாக்கி எடுக்கிறதானே, அவரு போய் சேர்ந்தாரு. செய்தி வந்து போயிட்டு வந்தேங்க பொண்ணு, ரைட்டுங்களா? அது பழிச்சிருதுங்க, அது சொல்ல வரேன். அடுத்தது மட்டும் துப்பாக்கி தூக்குறாரு, ஆனா வெடிக்கல, அந்த கூடாருமே காலியான மாதிரி கண்டேன். அது எங்க அத்தை, அவரு ராணுவ வீரர் தான், அவரு குடும்பத்துல கூடாரும் காலியாகிறத விட சொல்லவே சங்கமா இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். ரெண்டு பேரும் போயிட்டாங்க. எப்படிங்க இப்படி என்னங்க? ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க.
2: இப்படி விசித்திரமான கனவுகள், ஒரு கனவு எல்லாம் வந்து நான் என்ன நீ தொத்து கொண்டு எப்படி இருக்குன்னா, அதெல்லாம் வந்து நம் நினைவு நில வருங்காலத்து அறிவிக்கிற கருவியா நான் கருதுறேன். இப்படி நிறைய வருது, அதுல ஒரு ரெண்ட மட்டும் சொல்லியிருக்கேன். இப்போ என்னுடைய உண்மையான கனவுல உண்மையான நனவா நான் நினைக்கிறேன், என்ன தெரியுமா, ஒரு ருக்குமணி பாட்டி என்ன சொன்ன மாதிரி உங்களை இதுல தொகுப்பாளர்ல இனிய இவர் இருக்காரு, கேட்டுட்டு இருப்பாரு, அவர் சந்தோஷமா சிவார். வருங்காலத்துல நல்ல இசையமைப்பாளரும் இசை தூணா வந்து நல்ல நல்ல பாடலையும் பாடல்களையும் நல்ல இசையமைப்பையும் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் அவரோட நேர்த்தி கூடாது, உங்களுக்கு புரிதாக பிரதீபாவும் கண்டுபிடிச்சு நீங்களும் அதுல சிறந்த வளர்ந்தாட வரும். தானா பாடல உருவாக்கி இசையமைக்கிற திறமையை நான் நேரடியாவே பாருட்டுன்னா அங்க வரதான் முடியல. இப்போ இதுலயோ இசைய ஒளியலையா பேசுறோம், இதுலயாவது சொல்லிடலாமா? வாங்க, அவங்க ரெண்டு பேரும் கற்றுக் கொடுப்பேன்.
3: ரொம்ப நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா, நான் நன்றி.
2: நீங்க வந்து குரு மற்றும் பிரதீபாவும் இசையமைப்பு வருங்காலம் நல்ல சோழ பண்பலை வருங்காலத்துல நனவாயிட்டும்னே சொல்றேன், கனவு தாங்காமலே சொல்றேன். நனவா வந்து
0: நன்றி.
3: திருப்பூர்ல இருந்து மாதவன் அண்ணா கால் பண்ணி வாழ்த்துக்கள் மலையில பாராட்டிட்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இன்னைக்கு நம்ம கூட கால் பண்ணி இந்த தலைப்புல பேசினதுக்கு
1: நன்றி. நன்றி அண்ணா, ரொம்ப. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நவ மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டே இருக்கோம் பிரதீபா, திவாகர் மற்றும் குரு குரு.

0: பண்றதுல பயங்கர இன்ட்ரஸ்டடா இருக்கீங்களா?
1: அப்போ உங்களுக்காக ஒரு மேடை காத்துட்டு இருக்கு.
0: நம்ம சேலத்துல முதல் முறையா உலக அமைதிக்காக எஸ்ஜே ஈவென்ட்ஸ் நடத்தும் நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஈவென்ட் நடக்க போகுது.
2: 4 வயதிலிருந்து அனைவரும் பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவருக்கும் உலக சாதனைக்கான சர்டிபிகேட், மெடல், கலரிங் கிட் மற்றும் ஸ்நாக்ஸ் லஞ்ச் வழங்கப்படும்.
0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
2: நடைபெறும் நாள் August 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: For contact 6380649701.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்கள்ல நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் வந்து சொல்ல போறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பத்தி தாங்க சொல்ல போறேன். நாகராஜி, புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பத்தி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவா வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறார். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க. நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவர் கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா.
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு. தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
0: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு திவாகர் மற்றும் பிரதீபா பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நாம் ஒரு சூப்பரான அருமையான ஒரு தலைப்பில் பேசிகிட்டு இருக்கோம். என்ன தலைப்பு அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட விசித்திரமான கனவு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் தலைப்பாகவே வந்து இருக்கே. ஸோ இதை பற்றி பேசுறதுக்காக, அவரோட லைஃப்பில் அவர் கண்ட விசித்திரமான கனவை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நேயர் வந்து நினைச்சிருக்கிறாரு. ஸோ யார் அவர், எங்கேருந்து பேசுகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: மகிழ்ச்சியான மாலை வணக்கம் குரு திவாகர், இந்த பிரதீபா சிஸ்டர், தங்கச்சி, வணக்கம்.
0: வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம். வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கீங்கண்ணா?
5: ஹலோ. எப்பயுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சந்தோஷம் பேச்சே வர மாட்டேங்குது. எப்பயுமே நம்ம வானத்தோட இணைஞ்சே இருக்கிறதுனால அது என்ன சொல்றது, ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி முடிச்சேன் குரு, கிட்ட ஓடி ரிப்பீட் பண்ண முடியல. அது மகிழ்ச்சி வளத்துல முதல்ல டக்குன்னு டாபிக்ல போயிடலாம். நான் வந்து நைட் ஒர்க் தான் பண்ணுவோம். மார்க்கெட்ல 1 மணிக்கு போயிட்டு தக்காளி ஹோல்சேல் பண்றதுனால பகலதான் தூங்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் பகல 1 மணிக்கு தூங்கிட்டு 3.5 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மாரியம்மன் கோயில் பண்டிகை இப்பதான் நடந்து முடிஞ்சது, ஒரு 2 நாள் தான் ஆகுது. ஆனா அந்த கோயில் பண்டிகை இன்னைக்கு கனவு வந்துருச்சு, அவுடி ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரியே.
4: ஓகேனா?
5: இப்ப இப்ப 3:30.
4: ரொம்ப நன்றி. கால் பண்ணி சொன்னதுக்கு
5: இல்ல, என்னோட அன்றாட பணியில இதுவும் ஒண்ணு.
4: ஓகே.
5: அன்றாட பணியில வந்து எப்படி வாக்கிங்கோ ஈட்டிங்கோ வாக்கிங்கோ அது மாதிரி வந்து ஸ்பீக்கிங் டு மீ சோனா எஃப்எம், ஐ அம் லைக் திஸ்.
4: நன்றி நன்றி,
5: ஆல்வேஸ் வெல்கம்.
4: ஓகே, நன்றி ரொம்ப கால் பண்ணி சொன்னதுக்கு. மாசநாயகப்பட்டியிலிருந்து சதீசன் கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி அவர் லைஃப்ல அவரு கண்ட விசித்திரமான கனவை பத்தி ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ இவரை மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு போன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட
0: 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களுக்கு என்ன விசித்திரமான கனவு வந்ததுன்றது எங்ககிட்ட நல்லா ஷேர் பண்ணிக்கலாம்.
4: ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு நாங்கள் மூணு பேரும் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் பேக் டு பேக்ல வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: என்னடா வீட்டு மொட்டை மாடியில் நின்றுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்க?
2: அது ஒன்றும் இல்லடா, எங்கள் வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.
3: Too much! Three much!

0: fucking help.
1: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
2: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றது தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
1: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்துப்போ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: வீடுகளில் குப்பைகளை வீசாமல், கழிவுகளை கொட்டாமல், அசுத்தப்படுத்தாமல் நீரினை தூய்மையாக பாதுகாப்போம். தூய்மையான நீரையே பருகுவோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அவங்க கூட பேசிகிட்டே இருக்கோம். பிரதீபா, திவாகர் மற்றும்
6: குரு. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட விசித்திரமான கனவு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ நீங்கள் கண்ட விசித்திரமான கனவுகளை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட
5: 9787070108 நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் உங்களோட விசித்திரமான கனவை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ற கேட்க நாங்கள் இங்கே ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ணா
6: சொல்லுங்க. பிரதீபா,
5: குழந்தைங்களெல்லாம் அடப்பிடிப்பாங்கல்ல, அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா?
6: பார்த்துருக்கேன், நிறைய நான் லைவாகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கடை மூணாரு நின்றுட்டு அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்கன்னு அடம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாங்கி தரல அப்படின்னா பாக்கெட்டை கையில் எடுத்து வச்சுப்பாங்க, இன்னைக்கு காசு தான் நான் வருவேன் சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துப்பாங்க.
5: அப்படிங்களா? சரி, அந்த மாதிரி அடம் முடிச்சு பார்த்துருக்கீங்க. ஃப்ளைட்டில் ஒரு குழந்தை அடம் முடிச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன
6: இது கடம் முடிச்சிச்சு, விண்டோ சீட் வேணும்னா?
5: அதாவது என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். கனடாவின் விக்டோரியா விமான நிலையத்திலிருந்து டொரோண்டா அப்படின்ற விமானத்துல அவங்க இது டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, நான் சீட் பெல்ட் போடவே மாட்டேன்னு சொல்ல அங்க இருக்க ஹேரஸ்டஸ் எல்லாம் வந்துட்டு நீங்க போட்டுதான் ஆகணும்னு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பாக்குறாங்க.
6: குழந்தை சமாதானப்படுத்தி பாக்குறாங்களா?
5: ஆமா. ஆனா இருந்தும் அந்த குழந்தை வந்து நான் போடவே மாட்டேன் அப்படின்ட்டு அடை பிடிச்சிட்டு இருந்தனால அவங்க குடும்பமா எல்லாரையும் இறக்கி விட்டுட்டு அடுத்த நாள் தான் அந்த விமானத்தையே வேற இடத்துக்கு கொண்டு கூட்டிட்டு போனோம்.
6: அடுத்த நாள் தான் விமானத்தையே வந்து ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிருக்காங்களா? இதெல்லாம் வந்து நிஜமாலும் இப்பெல்லாம் கூட நடக்குமா? இந்த அளவுக்கு குழந்தை அடம் பிடிக்குது பாத்தீங்களா?
5: அதான் பாருங்களேன், சீட் பெல்ட்டே போடாத அளவுக்கு அடம் பிடிச்சிருக்கு.
6: அதுக்கு என்னங்க தெரியும், குழந்தை பா. இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல சம பேசுபொருளா போயிட்டு இருந்தது. சோ நிஜமாலுமே குழந்தைங்களை அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு புடிச்சா அப்படின்னா அதே ஒரு ஸ்டாண்டர்ட்ல தான் வந்து இருப்பாங்க. அதனால குழந்தைங்களை கன்வின்ஸ் பண்றது தான் இந்த உலகத்திலே மிக மிக கஷ்டமான ஒரு வேலையா வந்திருக்கும். சோ பாருங்க, குழந்தை அடம் பிடிச்சதுனால ஒரு ஃபிளைட்டே வந்து ஒரு நாள் டிலேவா வந்து இயக்கியிருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்கள்ல சம பேசுபொருளா போயிட்டு இருக்கு. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். அடுத்ததான் நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர்லாம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம கூட நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்ககிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குங்க, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு பிரதீபா மற்றும் திவாகர் பேசிகிட்டு இருக்கோம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
0: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
3: இவ்வளவு நேரம் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு கேட்ட கேள்விக்கு நம்ம நேயர்கள் கூட அவங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து கேட்டோம். அதுவுமே வேற லெவலில் சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக சோசியல் மீடியா கிரியேட்டர் டீம் வந்து இருக்கிறாங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஓமலூர் பசங்க இந்த பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்க நம்ம லியோ பிரதர், அதுக்கப்புறமா நம்ம ரமேஷ் பிரதர், இவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சு அவங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. இன்னைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்களோட ஜேர்னிலேருந்து சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ரமேஷ் ப்ரோ, லியோ ப்ரோ, நீங்கள் தொடர்ந்து உங்களோட சோசியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக உங்களோட ஃபேமிலியில் எப்படி பார்த்தாங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரே மாதத்தில் 10K ரீச் பண்ணிங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அதே மாதிரி இப்போது ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான் எனக்கு ரொம்ப பேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி பிரதர், ஓமலூர் பசங்க இந்த டீம் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா?
4: இல்லை பார்ட் டைம் தான் இருக்கும், நாங்கள் ஒர்க் பண்ணுறது வேறு, அதை பண்ணிவிட்டு இதையும் பண்ணிட்டு இருக்கோம்.
3: கேட்கவே அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பிரதர். பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய ரீச் வந்து கொண்டு வந்திருக்கீங்க, கண்டிப்பாக அது சாதாரண விஷயம் இல்லை. அதே மாதிரி இப்போது நிறையா சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம், ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இதை தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ உங்கள் வீட்டில் எப்படி, அவங்க ஒத்துக்கிட்டாங்களா இல்லை என்ன சொன்னாங்க உங்கள் வீட்டில்?
5: வீட்டில் அந்தளவுக்கு சப்போர்ட்லாம் பண்ணல. நானே என் ஃப்ரெண்டும் தான், மூணு பேர் போனோம், தம்பி ஒருத்தன் கொஞ்சம் இதில் போயிட்டான். நாங்கள் ரெண்டு பேர் தான் போல்டாக ஸ்ட்ராங்காக பண்ண ஆரம்பித்தோமே. பண்ண ஆரம்பித்ததுமே நிறையா சப்போர்ட் பண்ண
4: வரவேற்பு இருந்தது. வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, என்னடா சும்மா வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சுற்றி தெரியுது ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க. அப்புறம் பரவாயில்ல, ஏதோ யூஸ்ஃபுல்லாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களை ஓரளவுக்கு எல்லாருக்கும் ரிக்ரெட் ஆகுது. பரவாயில்ல, எல்லோரும் சப்போர்ட் கொடுக்குறாங்க.
3: கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போது நார்மலாக எல்லாத்தோட வீட்லேயுமே பெருசாக சப்போர்ட்லாம் கிடைக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸ்டார்டிங்கில் அவங்களுக்கு பயம் இருக்கும், என்னென்னா இப்போ ஒரு செக்யூர்டான ஜாபை விட்டுட்டு வந்து சோஷியல் மீடியாக்குள்ளே போயிட்டு நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஒரு தனி கேள்வி இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுலேயும் நல்ல வருமானம் வருது, இது வந்து ஓகேவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நீங்கள் ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்கள் பேரண்ட்ஸை நம்ப வைங்க. இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் அது ஒருத்தான பிளாட்ஃபார்ம் தான், இதுலேயும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்களை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வேறு லெவலில் இருக்கும்ஜி. ஸோ நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஓமலூர் பசங்க டீம் இருக்காங்கல்ல, இவங்ககிட்ட நிறைய விஷயங்கள்லாம் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில். இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதி வந்துட்டோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசியிருந்தோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான வந்து கேள்வி கேட்டதுனால ஸோ இந்த கேள்விக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி நம்ம கூட ஒரு நேயர் வந்து இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவர் யார், அவர் என்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகரனா, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: சூப்பராக இருக்கிறேனா.
1: ஓட்டக்கூடிய நபராக இருக்கணும்னு பூர்வ ஜென்மத்துல நினைச்சிருப்போமோ, அடிக்கடி இந்த கனவு வருது அப்படின்னு நான் நினைச்சு அப்படியே ஒரு புன்முறுவல சிரிப்பேன். இதுதான் எனக்கு அடிக்கடி கனவா வருது. என்ன சொல்றது,
0: விசித்திரமான கனவு வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நம்மளோட சோசியல் மீடியா கிரியேட்டர் டீம் இருக்கிறாங்க. யாரவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஓமலூர் பசங்க இந்த பேஜ்க்கான டீம் வந்து இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டு இருக்கோம். நீங்கள் கூட வந்து சொல்லியிருந்தீங்க லாஸ்ட்டாக ஃபேமிலி சப்போர்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கல, அதுக்கப்புறம் புரிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? அந்த 7G ரெயின்போ காலனியில் அந்த அப்பா கேரக்டர் வந்து என் பையனுக்குள்ளேயும் பாரு எவ்வளோ திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
2: அந்த சேம் அந்த மாதிரி தான், ஏதோ கேமரா சீக்கிரம் தெரியறானுங்க, அங்கங்கே ரெண்டு பேசிட்டு இருக்கேன், ரோட்டில் ரெண்டு பேசிகிட்டு இருக்கான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தீங்களா, பரவாயில்லப்பா நல்லா பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லி.
0: ஓகே ஓகே பிரதர், நீங்கள் பேஜ் ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப ஷார்ட்டான டைம் பீரியட்லேயே செம்ம க்ரோத்து. இப்போ மக்கள்லாம் பார்த்துட்டு உங்கள் பசங்க பாருங்கள் செம்மையாக பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னங்க நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் போய்
2: சொல்லிடுறாங்களா? இல்லை, எப்படின்னா எங்ககிட்ட சொன்னது அதிகம், வீட்டில் சொன்னது அப்படின்னு தெரில. எங்ககிட்ட வந்து என்னென்னா, நீங்கள் உங்கள் இது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கே நான் ஒர்க் எங்கள் அப்பா என்ன சொன்னார்னா, வேலைக்கு போகிற இடத்துல உங்கள் வீடியோ பார்த்துருப்பாங்க போலடா, கேட்டாங்க என்னைய அப்படின்னு சொல்லி சொன்னார். அது மட்டும் தான் சொன்னார்.
0: சூப்பர் பிரதர், அந்த ஃபீல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு?
2: இல்லை, அது ஒரு அப்படியே ஒரு அந்த ராஜ
0: போடுங்க. ஸோ இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நாம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து பேசணும். அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு கேள்வி வந்து கேட்டோம்ல பிரதீபா, என்ன கேள்வி அப்படின்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்ட விசித்திரமான கனவு என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயச நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருந்தது. நீங்கள் நம்ம திவாகரண்ணா அவங்களாம் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் கண்ட விசித்திரமான கனவுகள்லாம் ரொம்பவே சூப்பராக ஷேர் பண்ணியிருந்தீங்க, கேட்க எனக்குமே பயங்கர ஆச்சரியமாக வந்து இருந்தது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட நேயர்களும் வந்து பேசியிருந்தாங்கல்ல, அவங்களோட விசித்திரமான கனவுகளை நம்ம கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மாள், அதுக்கப்புறமா வந்து இது திருப்பூர்லேருந்து ஆதோனண்ணா, அயோத்தியப்பட்டம் மாசிநாயகம்பட்டியிலேருந்து சதீசனா, அதுக்கப்புறமா வேலூர்லேருந்து சந்திரசேகரன், இவங்களாம் கால் பண்ணி அவங்க லைஃப்பில் அவங்க கண்ட விசித்திரமான கனவுகளை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. ஸோ இப்போது நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுல.
3: அப்பா இப்பயாவது ஒரு வாய்ப்பு பேசுறாங்க, பேசுறாங்க, பேசிக்கிட்டே இருக்கீங்கப்பா நீங்கள் ரெண்டு பேரும். சூப்பர், இன்றைக்கி வந்து நிறைய நேர்கள் கால் பண்ணி விசித்திரமான கனவுகள்லாம் சொன்னாங்க. முக்கியமாக சந்திரசேகர் அண்ணா பறக்கிற மாதிரி கனவு சொன்ன அப்புறம் தான் எனக்கு அந்த கனவு ஞாபகம் வந்துச்சு. அண்ணனுக்கு போயிட்டுல நான் தான் பறந்துட்டு இருந்தேன், ஆனால் அண்ணன் எனக்கு கவனிக்கல, பறக்கிறதுல கான்சன்ட்ரேட்டடாக இருந்தார். இந்த மாதிரி நிறையா சூப்பரான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இதே மாதிரி எப்பயுமே இதுவாலை பேசு நிகழ்ச்சியில் வைக்கக்கூடிய தலைப்புலாம் நீங்கள் வந்து கால் பண்ணி பேசணும்னு கேட்டுக்கிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நாங்கள் மூணு பேர் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி மக்களே,
0: பை பாய்,
4: பை பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: முடக்கப்பட்ட விதைகள் எதுவும் காய்ந்து போவதில்லை. சரியான மழை துளி விழும்போது அது விருட்சயமாக உருவெடுக்கும். அதாவது குடும்ப பொறுப்புகள், பண தேவைன்னு சொல்லி பல காரணங்களால பெண்களுடைய கனவுகள் தற்காலிகமா வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கலாம். ஆனா பெண்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசை இருக்கு இல்லையா, அது என்னைக்கும் மறக்கவே மறக்காது. அதுதான் பெண்களுடைய ஆசை அப்படின்னு சொல்லலாம். சோ அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் தொடர்ந்து பேச போறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்தது நான் ராஜ்குமார். நேர்களையும் கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, பெண்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றத மறக்காம கால் பண்ணி சொல்லிட்டு போங்க. ஏன்னா இப்போ நான் வந்து மதியம் இன்னைக்கு மதிய அளவுல வந்து சோனா கல்லூரியில இருந்து மாணவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. சோ அவங்கெல்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் க்வெஸ்சன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்க சொன்ன விஷயம், அவங்க பேசின விஷயம் எப்படி இருந்ததுன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் பெண்களா இருந்து என்ன மாதிரியான சவால்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொன்றையும் எனக்கு சொல்லும் போது அதுல இருந்து எக்கச்சக்கமான கேள்விகள் எழ ஆரம்பிச்சது. அதை எல்லாத்தையும் நான் ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல அவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கலான் இருக்கேன். நேர்களாகிய நீங்களும் மறக்காம 9787770 நம்பருக்கு கால் பண்ணி பெண்கள் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள்லாம் கடந்துகிட்டு இருக்காங்க அப்படின் போது நீங்களும் என்ன மாதிரியான சவால்கள் கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத பத்தி மறக்காம சொல்லுங்க. சோ நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய முதலாவதான கேள்வி என்ன அப்படின்னா, பெண்கள் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க ஆசைப்பட்டு செய்யணும்னு நினைச்ச ஒரு கனவு இன்னைக்கு வரைக்கும் செய்ய முடியாம இருக்கக்கூடிய கனவு எது அப்படின்றதான் இன்னைக்கான கேள்வி. ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஏதோ ஒரு கட்டத்துல ஒரு பெரிய ஆசையோ இல்ல ஒரு கனவோ அப்படின்றது கண்டிப்பா இருந்திருக்கும். தனியா எங்கேயாவது வெளியில போகணும் அப்படின்ற ஒண்ணு இருக்கலாம், இல்ல சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வண்டி வாங்கலாம், அதை வண்டி ஓட்டுறது பழகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச கனவா இருக்கலாம், இது எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும். ஆனா பெண்கள் எல்லாரும் பண்ணக்கூடியது என்னன்னா, முதல்ல குடும்பத்தை பார்க்கணும். அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க, கல்லூரி படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களா இருந்தா நம்ம இந்த ஆசையை போய் அப்பாட்ட சொன்னோம் அப்படின்னா அப்பா அம்மா நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கம் அப்படின்னு இருக்கும். அவங்க மனசுக்குள்ளே வந்து எந்த ஒரு ஆசையுமே வச்சுக்காம இருக்க ஆரம்பிப்பாங்க. சோ இப்படி பெண்கள் எல்லாருமே வந்து அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மளை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தராகவும் இருக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்போது உங்களுக்கு ஆசை அப்படின்றது இருந்திருக்கும், கனவு அப்படின்றதுலாம் இருந்திருக்கும். ஆனா அந்த கனவும் ஆசையும் வந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற்ற முடியாம எனக்கு இருக்கு ராஜ்குமார், நான் இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிக்க முடியாம இருக்கேன், ஆனா எனக்கு ரொம்ப நாள் ஆசை, என்னோட ரொம்ப நாள் கனவு இதுதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா, அது என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய கேள்வி. சோ இந்த கேள்விக்கு மறக்காம 9787770108 நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம ராஜ்குமார் ஏன் கிட்ட இன்னைக்கு இல்ல சில நிகழ்ச்சியில நீங்க பகிர்ந்துக்கலாம். தொடர்ந்து அடுத்தடுத்து உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் வந்துட்டு இருக்க நேர்களே கேட்டுடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்துல இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டோன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர், திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அசுவமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட, இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். சோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமைதான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியாக இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாடி நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கத்தின் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பது தான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஹே குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ள பஞ்ச் மேல பஞ்ச் பண்ணி கன்னட வீராங்கனையை வந்து 5-0 அப்படின்ற கணக்குல தூக்கி அடிச்சு காமன்வெல்த் போட்டியில வந்து தங்கம் ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு குத்துச்சண்டை வீராங்கனையை பத்தி தான், அதுவும் சிங்கப்பெண் பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் பிரீத்தி பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க சின்ன வயசுல இருந்தே குத்துச்சண்டை இந்த போட்டியில வந்து அதீத ஆர்வம் இவங்களுக்கு இருந்து பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே ஆண்களுடைய ஆதிக்கம் தான் இந்த பாக்ஸிங் களத்துல வந்து அதிகமா இருந்தது. ஆனா இவங்களுடைய அசாத்தியமான அந்த பஞ்சுகளால இந்திய கொடியை வந்து உலக அரங்களை வந்து உயர வைக்கணும், தன்னோட வெற்றியின் மூலமா பெண்களால வெளியில வர முடியும் அப்படின்றத காட்டணும்ன்ற ஒரு எண்ணத்தோட பிரீத்தி பவர் வந்து ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட வந்து ரிங்குக்குள்ள களமிறங்க ஆரம்பிக்கிறாங்க, பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான சவால்கள் வந்திருக்கு அப்படின்னா, கடுமையான உடற்பயிற்சி எடுக்கணும் இதுக்கு கண்டிப்பா. அந்த பாக்ஸிங் அப்படின் போது போட்டியெல்லாம் நடக்குது அப்படின் போது முகத்திலையும் உடம்புலையும் எக்கச்சக்கமான அடிகள் அப்படின்னு விழும், அது எல்லாத்தையும் தாங்கணும். ஒரு பொண்ணா தாங்கிறது அப்படின்றது எக்கச்சக்கமான காயங்கள் இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் தாங்கிறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த மாதிரியான சவால்களை சந்திச்சிருக்காங்க. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய வீரர்கள்லாம் ரொம்ப பலம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க, அவங்களை எதிர்கொள்றது அப்படின்றது இன்னும் சவால்களா இருந்திருக்கு, அது எல்லாத்தையும் கடந்து வந்திருக்காங்க. இந்த மாதிரியான சவால்கள் வந்து அவங்க விளையாட்டு ரீதியா பாக்ஸிங்ல வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் சமூகம், அதுக்கப்புறம் ஃபேமிலி, இவங்க எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு எதுக்கு பாக்ஸிங் அப்படின்னு சொல்லி சமூகத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் இல்ல ஃபேமிலி சைடுல இருக்கவங்களா இருக்கட்டும் கேள்விகள் அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. போட்டிக்கு தயாராகிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வரும்போது எக்கச்சக்கமான மன அழுத்தங்கள் தான் அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆனா அவங்களுடைய அசாத்தியமான அந்த அசைக்க முடியாத மன உறுதியால இது எல்லாத்தையும் எதிர்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல 2026 காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள்ல மகளிருக்கான 54 கிலோ எடை பிரிவுல வந்து பாக்ஸிங்ல கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல தங்கம் வென்றது மட்டும் இல்லாம வரலாற்று சாதனையை அவங்க வந்து படைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இறுதி போட்டியில வந்து கனடாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா இருக்கக்கூடிய ஒரு வீராங்கனை கூட அவங்க வந்து போட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த போட்டியில வந்து 5-0 அப்படின்ற ஒரு மனதான முடிவுல வந்து அதிரடியா அவங்க வந்து வீழ்த்த ஆரம்பிக்கிறாங்க எதிராளிய. வீழ்த்தினது மட்டும் இல்லாம தங்க பதக்கத்தையும் கைப்பற்ற ஆரம்பிக்கிறாங்க. சோ இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களை நோக்கி வந்து வரக்கூடிய சவால்கள் எல்லாமே வந்து உங்களுக்கானதா வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து என்னைக்கும் பயப்படாம எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் உங்களால உங்களுடைய கனவுகளையும் அச்சீவ் பண்ண முடியும். இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நான் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன், பெண்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இந்த ஒரு விஷயத்த நான் ஆசைப்பட்டேன், இந்த ஒரு கனவு எனக்கு இருக்கு, ஆனா அதை வந்து செய்ய முடியல, இதை பண்ண முடியல, அது மனசுக்குள்ளேயே தான் நான் பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியான கனவு என்ன அப்படின்றத நான் கேட்டிருந்தேன். இந்த கேள்விக்கு பதிலாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்போது உங்களை அச்சியத்தை நோக்கி நீங்க பயணிக்க ஆரம்பிங்க, அதுல சவால்கள் வர ஆரம்பிக்கும், அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி அப்படின்றது கிடைக்கும். நான் வந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி இல்லேச லேச நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேரலே கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார். சார்
1: என்னடா வீட்டு மொட்டை மாடி நின்றுட்டு பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்க?
2: அது ஒன்றும் இல்லடா, எங்கள் வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்களாம் வராங்களாம், அதான் பைனாக்குலர் வச்சு பார்த்துட்டு இருக்கேன்.

0: ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
1: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சுகமா இருக்கும்.
2: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதிட்டு அதை பாத்து போ.
1: அச்சுச்சோ சாமே, கிரடாச்சு, குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
0: இதுக்கு தாண்டா மெதுவா போ மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலைப்பாதைகள்ல வனவிலங்குகள் அதிகமா இருக்குண்டா. அதே நேரத்துல நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப குரங்குட்டிக்கு எதுவும் ஆகல மச்சான், இனிமேலாவது பொறுமையா போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: விவசாயத்திற்கு பயன்படுத்தும் நீரினை வாய்க்கால்கள் வழியாக பாய்ச்சாமல் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிர்களுக்கு செலுத்துவோம். நீரினை சேமிப்போம், வளமாய் வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: நீங்கள் என்றைக்காவது இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருக்கீங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, இல்லை பேசாமல் இருக்காங்க அப்படின்னா, வீடே ஒரு மாதிரி அமைதியாக தான் இருக்க ஆரம்பிக்கும். அந்த சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு பெண்கள் தான் வந்து முன் வரணும். அப்போது அந்த வீட்டோட வைப்ரேஷன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்காக தான் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. ஒரு வீட்டோட மனநிலை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணோட மனநிலையை பொறுத்து தான் அமையும். ஏன்னா பெண்கள் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் சிரித்து பேசிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடே வைபாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முகம் சொல்லிச்சுக்கிட்டு இல்லை கவலையோடு இருக்கீங்கன்னா அந்த வீடே அமைதியாக போயிடும். அதே மாதிரி வீட்டில் யாராவது பேசாமல் இருந்தாங்கன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க யாருக்கிட்டையும் பேசிக்க மாட்டாங்க, அமைதியாக அவங்களுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அந்த நேரத்துலையும் கூட யார் யாருக்கு என்னென்ன தேவையோ டீ காஃபி போட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் இதெல்லாமே வந்து பெண்கள் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து இந்த வீட்டோட வைப்ரேஷனே, நீங்கள் தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எல்லாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். அதனால் நீங்கள் வந்து அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க பேசாமல் இருக்கிறாங்க அப்படின்றதுனால நீங்கள் வந்து பேசாமலாம் இருக்க வேணாம். கண்டிப்பாக அவங்க கிட்ட போய் பேசுங்க. டக்குன்னு உங்களால் கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியும் அப்படின் போது எல்லாருடைய மனநிலையும் உங்களால் மாற்ற முடியும். அதே மாதிரி நீங்கள் முதல்ல மனசார சந்தோஷமாக இருக்கிறதா வந்து நீங்கள் வந்து நம்ப ஆரம்பிக்கணும். அப்போ தான் உங்களுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாக வச்சுக்க முடியும். அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஆசைகளையும் வந்து தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்கவே இருக்காதிங்க. ஏன்னா அப்படி நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மனசுக்குள்ளே குமுறல் அப்படின்றது அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து கோவப்பட்டு கத்த வேண்டிய சூழ்நிலை அப்படின்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லையா. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை எதுவுமே நீங்கள் பண்ணிக்காமல் இருக்கிறதுனால தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வீட்டில் யாராவது சண்டை இல்லை மனக்கசப்பு வரப்போ வந்து பழைய கதையை தூண்டி எடுக்காமல் சரி விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது எல்லாமே ஈஸியாக கடந்து போயிடும். அந்த பழைய விஷயங்களை தூண்டி தூண்டி பேச பேச என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடத்துல மன அமைதி இருக்காது, ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அது எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை, உங்களுடைய கையில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ பெண்கள் நீங்கள் வந்து குடும்பத்தோடு உட்காந்து ஒரு நாளைக்கு சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தில் என்ன நடக்குது, யார் யாருக்கு என்ன பிடிக்கும், யார் யார் எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சாப்பிடும்போது பேசும்போது வரக்கூடிய அந்த சுகம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப நல்லா இருக்கும். பெண்கள் ஒவ்வொருத்தருமே வந்து வீட்டில் நைட் நேரத்தில் அப்படின்னா காலை நேரத்தில் எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்ற மாதிரி ஒரு நேரம் எல்லாரும் ஒட்டுக்காக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பழகிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த டைமில் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இதனால் வரைக்கும் நான் இந்த மாதிரி விஷயத்த தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ராஜ்குமார் அப்படின்னா அதையுமே வந்து சோனா எஃப்எம் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை ராஜ்குமார் என்கிட்ட நீங்கள் தெரிவிக்கலாம். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் லேசான நிகழ்ச்சியில் இருக்கு, அது எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களை கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசான நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டு தான் தெரிஞ்சுகிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: ஒவ்வொரு நாளுமே பெண்களுடைய வாழ்க்கையில் புது புது விஷயங்கள் நடக்கும். அது எல்லாத்தையும் பெண்கள் கடந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க. அது எப்படி கடந்து வராங்க? சவால்களும் இருக்க ஆரம்பிக்கும், சந்தோஷங்களும் இருக்க ஆரம்பிக்கும், பல தடைகளும் இருக்க ஆரம்பிக்கும். அந்த தடைகளை தகர்த்துக்கிட்டு பெண்கள் எப்படி வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை அவங்களே சொல்லுவாங்க. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் தான். ஸோ இன்றைக்கே நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் கண்ணம்மா பகுதியில் யார் பேச போகிறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நாம அடுத்தடுத்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில யார் பேச வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாங்க அவங்க யாரு என்ன அப்படின்ற எல்லாத்தையும் கேட்டுடலாம். வணக்கம்.
6: வணக்கம்
5: அக்கா, சொல்லுங்க உங்க பேர். சொல்லுங்க அக்கா.
6: என்னோட நேம் வினிகா, நான் இங்க சேலம் குகை ஏரியால இருந்து வரேன்.
5: இன்னைக்கு நம்ம கூட வந்து வினிகா அக்கா தான் இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். வினிகா அக்கா, இப்போ நீங்க வந்து மேக்கப் ஆர்ட்

0: மெகந்தி ஆர்டிஸ்டா இருக்கீங்க, அதுக்கப்புறம் மாரி ஒர்க் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு டீச்சர், அதுக்கப்புறம் வந்து பிசினஸ் உமன் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பரிமாணங்கள் இருக்கீங்க அப்படின் போது, உங்களுடைய ஷாப் எங்க இருக்கு, குகையில எக்ஸாக்டா எங்க இருக்கு, அதை பத்தி சொல்லுங்கக்கா.
1: கலை பிரைடல் ஸ்டுடியோ குகையில இருக்கு. குகை ஏரியால இருக்கிற மேக்சிமம் மெம்பர்ஸ்க்கு வந்து கலை பிரைடல் ஸ்டுடியோ எங்க இருக்குன்றது தெரியும். இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்க அப்படின்னாக்கா விநாயகா மெடிக்கல்ஸ், விநாயகா மெடிக்கல்ஸ், ஸ்டார் மெடிக்கல்ஸ், இந்த ரெண்டு இதுக்கு பக்கத்துல இருக்கு. ஸ்ரீவாரி ஹோட்டல்ல இருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தா நம்ம கடை இருக்கு.
0: சோ குகை பகுதியில இருந்து கேட்டு
1: வந்து பாத்தீங்கனாக்கா HD மேக்கப் இருக்கு, க்ளோ மேக்கப் இருக்கு, ஸ்கின் ஃபினிஷ் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். பட்ஜெட் வைஸ் வேணும்னாலும் நார்மல் மேக்கப்ஸ் வந்து பண்ணி கொடுக்குறோம். எனக்கு வந்து என் கிளையண்ட் வந்துட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்க என்கிட்ட ஒரு சர்வீஸ் எடுத்துட்டு தான் போவாங்க.
0: சூப்பர்க்கா. அதாவது பட்ஜெட் வைஸாகவும் வந்து நான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன், ப்ரீமியம் குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கிறதையும் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் மறக்காம விசிட் பண்ணி பாருங்க, அக்காவோட ஷாப் எங்க இருக்கு அப்படின்றதையும் அக்கா சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி லேசர் லேசர் நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாத்தையும் நம்ம வினிகா கட்ட தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சாங்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த பாடல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கேட்டுட்டு இந்த பாடல் எப்படி இருக்கு அப்படின்ற கருத்துக்களையும் மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701 கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஏன்னா நீங்க சொல்லும் போதுதான் சுதந்திர கலைஞர்கள் இன்னும் அவங்க ஊக்கப்பட்டு அடுத்தடுத்து பாடல்கள் புதுசு புதுசா பண்ண ஆரம்பிப்பாங்க, அது நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாவும் இருக்கும். சோ எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம சொல்லுங்க. தொடர்ந்து இப்போ அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு நேரிலே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: ஷக்கலக்க குட்டீஸ் ஷக்கலக்க குட்டீஸ்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட யார் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வினிகா அக்கா தான் இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நாம அவங்க கிட்ட பேசலாம். வினிகா அக்கா, இப்போ நீங்க வந்து ஒரு பிசினஸ் உமனா இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பா எல்லா சவால்களையும் கடந்து இந்த இடத்துல இருக்கீங்க. ஆனா இதே மாதிரி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திருப்பி பார்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கையிலுமே சவால்கள் அப்படின்னு இருந்திருக்கும். அந்த சவால்களை ஒவ்வொரு நாளும் சமாளிச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு பெண்களும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பெண்கள் ஒவ்வொரு நாளும் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவங்களுடைய பலத்தை பத்தி தெரிஞ்சுக்கவே மாட்டாங்க. சோ நீங்க எந்த தருணத்துல வந்து உங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ நீங்க இந்த இடத்துல இருக்கிறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு ஒரு தருணம் அப்படின்றது இருந்திருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுமே அவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்கு, பயம் அப்படின்னு இருந்திருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து அவங்களுடைய பலத்தை வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா குடும்பத்தையும் பாத்துக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இதெல்லாம் பண்றது அப்படின்றது சவாலான ஒரு விஷயம். அந்த நேரத்துல அவங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க யாரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும். வெளியில வர ஆரம்பிப்பாங்க. வெளியில வந்து வேலைக்கு போறதா இருக்கட்டும், இல்ல புதுசா ஷாப் ஓபன் பண்றதா இருக்கட்டும், அவங்களுடைய கனவை துரத்துறதா இருக்கட்டும், இந்த எல்லாமே பெண்கள் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லையா. அப்போ எப்படி அவங்க வந்து அவங்களுடைய பலத்தை வந்து தெரிஞ்சுக்கணும்க்கா?
5: நம்ம ஆக்சுவலாக நம்மளுக்கு அப்புறம் யார் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைக்காக நம்ம ஓடுறோம்னு நினச்சி அவங்க ஓட ஆரம்பிச்சாங்கனாவே வாழ்க்கையில் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு அவங்க வந்துடுவாங்க. நம்ம ஹஸ்பண்டே செய்யட்டும், நாம் ஏன் போய் சம்பாதிக்கணும், நாம் ஏன் இதை செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவல் வர முடியாது. நம்ம குழந்தைக்காக நம்ம இதை செய்கிறோம், நம்ம குழந்தைக்காக நெக்ஸ்ட் அவனுக்கு ஒரு ஃபியூச்சரை நம்ம நல்லதாக கிரியேட் பண்ணி கொடுக்கணும், ஒரு பில்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது அவங்களே முன் வருவாங்க. அவங்க ஃபேமிலியை முன்னாடி நிறுத்துறாங்க, அவங்க குழந்தைங்களை நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அவங்க முன்னாடி நிறுத்துறாங்கன்னா நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டதை விட நம்ம குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல லெவலில் விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து முன்னாடி வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
4: ஸோ பெண்கள் நீங்கள் முன்னாடி வரணும், உங்களுடைய பலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய குழந்தைகளை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும் அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயுமே வந்து தாய்மை அப்படின்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறமேட்டு குடும்பத்துக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் எல்லா பெண்களும் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா என்னோட பிள்ளைகளுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. அவ்வளோ குடும்ப கஷ்டம் இருந்தாலும் தன்னோட பிள்ளைகளை வந்து பட்டினியாக போட மாட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாருமே வந்து உங்களுடைய பலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அதுல ஃபோக்கஸ்டா இருக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச கனவை துரத்தி ஓட முடியும் அப்படின்னு நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி பெண்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கான நேரத்தை கண்டிப்பா ஒதுக்க ஆரம்பிங்க, உங்களுக்கான வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. ஒவ்வொரு பெண்ணுமே வந்து குடும்பத்துக்காக வாழ்றேன், என்னோட கணவரை பாத்துக்கணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாத்துக்கணும், வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை இருக்கு அதை எல்லாத்தையும் பாத்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்க உங்களை எப்போ பார்க்க போறீங்க இந்த கேள்வி எனக்குள்ள இருக்கு. நீங்க உங்களை முதல்ல பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அடுத்தபடியா பார்க்க ஆரம்பிங்க. அவங்களும் முக்கியம் தான், ஆனா அதை விட நீங்க ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. அப்போ உங்களை நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இருக்கவங்க எல்லாம் கண்டிப்பா வந்து அவங்களையும் நீங்க நல்லா பாத்துப்பீங்க. அந்த ஒரு மனதைரியம் அப்படின்றது உங்களுக்கு தேவை. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உடைஞ்சிருவாங்க. அந்த தவிர நீங்க பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாருக்கும் தெரிவிச்சிருக்கேன். ஸோ இப்போ நான் நிகழ்ச்சியில இருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. அதனால இப்போ விடைபெற்றுட்டு அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களே.

0: 7.8 ஷக்கலக்க குட்டி.
1: சமுதாய வானொலி ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீ அரணி நான் உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஒரு ராக் ஸ்டார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவரு கூட தான் இன்னைக்கு நிகழ்ச்சி ஃபுல்லா நம்ம பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு குட்டி கதை ஒன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. சோ அதே போல இன்னைக்குமே ஒரு தாறுமாறான குட்டி கதை தான் சொல்ல போறேன். இந்த கதையோட ப அப்படின்ற மாதிரி ஒரு போட்டி ஒன்று நடந்துச்சு. அந்த போட்டியோட முடிவில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்குள்ளேயே ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. என்னன்னா, சரி எப்பயுமே இந்த ஆமை வந்து மெதுவாக தானே போகும், நம்ம வந்து பொறுமையாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நிதானமாக போகலாம், நம்ம தான் எப்படியோ ஜெயிக்க போகிறோம், இது எப்பயுமே மெதுவாக அமைதியாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆமை யோசிச்சிச்சு. ஆனால் இன்னொரு ஆமை என்ன யோசிச்சுச்சுன்னா, இல்லை நம்ம எங்கேயுமே வெயிட் பண்ணக்கூடாது, நம்மளோட இலக்கை நம்ம அடையணும்னா எந்த இடத்துலையும் ஓய்வெடுக்காமல் நம்ம பாட்டுக்கு நம்மளோட வேலையை பார்க்கணும், எங்கேயாச்சும் நம்ம தடுமாறி நின்றுட்டோம்னா ஒரு 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு யோசித்து இந்த ஆமையோ போட்டிக்கு தயாராகி போட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த ஆமை என்ன பண்ணிச்சுன்னா, இந்த ஆமையோட ரொம்ப முன்னாடி வந்து கொஞ்சம் தூரம் ஏரி கரைக்கு முன்னாடி ஒரு 20 அடி கேப்பில் ஒரு சின்ன காடு ஒன்று இருந்துச்சு. அந்த காட்டுக்குள்ளே போய் ஓய்வெடுத்துட்டு அப்புறமேட்டு போகலாம் அப்படின்னு அந்த காட்டுக்குள்ளே போயிடுச்சு. அது ஓய்வெடுக்கிற நேரம், அப்படி போயிட்டு நேரம் போனதே தெரியல இந்த ஆமை பாட்டுக்கு படுத்து தூங்கிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆமை வந்து அந்த ஏரிக்கரையை தொடுறதுக்கு ரீச் ஆகும்போது தான் இதுக்கு ஞாபகம் வந்துச்சு, ஐயோ நமக்கு போட்டி இருக்கே அப்படின்னு. அப்போது அந்த காட்டிலருந்து வெளியே வந்து பார்க்கும்போது தான் இந்த ஆமை ஜெயிச்சு அந்த ஏரிக்கரையை தாண்டி அந்தாண்டை போயிடுச்சு. ஸோ இந்த கதையோட அர்த்தம் என்னென்னா, எப்பயுமே எல்லா இடத்துலையுமே பொறுமையும் நிதானமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எந்த ஒரு செயலையும் அவசரப்பட்டு பண்ணால் நம்மளோட நிதானத்தை இழந்து அது வந்து தப்பாக போய் முடியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையாக செய்யணும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு ராக் ஸ்டார் வந்திருக்காரு இல்லையா, அவர் கூட பேசலாம்.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
2: ஹாய், உங்கள் நேம்?
3: நிஹில்.
2: நிஹில், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
3: 3rd ஸ்டாண்டர்ட்.
2: ஓகே, எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
3: செந்தில் பப்ளிக் ஸ்கூல்.
2: சூப்பர். சரி, நீங்கள் எக்ஸ்ட்ராவாக தனியாக கிளாஸஸ்லாம் போய் வேறு எதை கற்றுக்குறீங்களா?
3: கராட்டே மட்டும்.
2: கராட்டே கிளாஸ் போகிறீங்க, சூப்பர். சரி, உங்களுக்கு கராட்டே கற்றுக்கணும் அப்படின்னு எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு?
3: இது எங்கள் அப்பா பார்த்து அந்த மூமெண்ட்ஸ் அதை எல்லாத்தையும் பார்த்து தான் எனக்கு ஆசையானுச்சு, அதுக்கப்புறம் தான் கட்டிக்கிட்டேன்.
2: ஓகே ஓகே, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. சரி ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்து டேடியை பார்த்து அண்ட் இந்த மூமெண்ட்ஸ்லாம் பார்த்து வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்க. சரி, என்னென்னலாம் நீங்கள் இன்னும் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் என்னென்னலாம் கராட்டேல பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸ்டேடியூண்டாக இருங்க, சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி கூட. இப்போ தொடர்ச்சியாக பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலை கேட்டு வந்துருங்க. நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் நிகில் கூட அடுத்தடுத்து பேசலாம்.

0: இதில் சிறப்பு விருந்தினராக பத்மஸ்ரீ ராஜஸ்தபதி காளியப்ப கவுண்டர் அவர்கள் கலந்து கொள்கிறார்.
1: நடைபெறும் நாள் ஆகஸ்ட் 16 ஞாயிற்றுக்கிழமை.
0: நடைபெறும் இடம் செயின்ட் பால் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சேலம்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
3: வணக்கம் அன்பான நேயர்களே, பேசும் பக்கங்களில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, எழுத்துலகின் அசைக்க முடியாத சகாப்தம், கோடிக்கணக்கான வாசகர்களோட பாசத்திற்குரிய எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் எழுதின இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்ற ஒரு புத்தகத்தை பற்றி தாங்க சொல்ல போகிறேன். நாகராஜ், புத்தகமா? இது சினிமா தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த ஒரு சினிமா வர்றதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே இப்படி ஒரு புத்தகம் வெளிவந்திருக்குங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான ஒரு பகுதி தான் இந்த புத்தகம். கதைப்படி எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்கள் புகழ்பெற்ற நாவலாசிரியர். எழுத்து உலகத்தில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யமே இருக்குங்க. லட்சக்கணக்கான வாசகர்கள் இவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருப்பாங்க. ஆனால் இவருக்குள்ளார ஒரு ஆசை இருக்குங்க, நம்ம எழுதின கதைகள் பிரம்மாண்டமாக திரையில் சினிமாவாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை. கோடிக்கணக்கான மக்கள் தியேட்டரில் உட்காந்து நம்மளுடைய கதையை, நம்மளுடைய வசனத்தை கொண்டாடனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு சினிமா மோகம். உடனே நாவல் உலகத்தோட ராஜாவாக வளம் வந்த பாலகுமாரன் அந்த சிம்மாசனத்தை விட்டுட்டு சினிமா உலகத்தோட படிக்கட்டில் கால் வைக்கிறார். அப்படி அவர் அந்த சினிமாக்குள்ளார உள்ளார நுழைஞ்சதும் கதை சூடுபிடிக்க ஆரம்பிக்குதுங்க. சினிமா உலகங்கிறது ஒரு பெரிய மாயாஜால காடு. அங்கே இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள் அப்படின்னு எல்லாருமே ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் வந்திருப்பாங்க. ஆனால் பாலகுமாரன் அவர்கள் கதை தான் ரொம்ப முக்கியம், எழுத்து தான் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார போகிறாரு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் அங்கே கதையை விட வியாபாரம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியுது. அங்கே போயிட்டு இவர் வந்து ஒரு சீனை எமோஷ்னலாக சொல்லும்போது, இல்லை இல்லை இதை கொஞ்சம் மாற்றி அமைங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த இடத்துல ஒரு ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் வந்து சொல்லும்போது,

0: இவருக்குள்ளார இருக்கிற அந்த எழுத்தாளர் வந்து துடிக்கிறாங்க, நான் இதை எதிர்பார்த்து இங்கே வந்தேன், ஆனால் இவங்க என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு நாள் இரவு நேரம் சென்னை வீதிகளில் காரில் அவர் தனியாக பயணிக்கிறார். சுற்றி இருக்கிற அந்த வெளிச்சங்கள் மினுமினுக்குதுங்க, ஆனால் அவர் மனசுக்குள்ளார ஒரு பெரும் இருள் இருக்குது. அப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவ்வளோ காலம் நம்ம நேசித்த எழுத்தை விட்டுட்டு இந்த சினிமா உலகத்துக்குள்ளார வந்து இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ளார ஒரு குற்ற உணர்ச்சி. அந்த ஒரு சமயத்தில் தான் ஒரு பெரிய ஞானோதயமே அவருக்கு கிடைக்குது. சினிமா உலகத்தோட வெவ்வேறு பக்கங்கள் அவருக்கு புரிய ஆரம்பிக்குது. ரொம்ப காலம் அவர் ஆசைப்பட்டு சினிமா கனவோடு வந்த அவருக்கு சினிமா அவருக்கு கொடுத்தது பெரிய ஏமாற்றத்தையும் மன உளைச்சலையும் தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறார். அப்போ அவருடைய மனசில் ஒரு கேள்வி வருது. இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் அவருக்கு வருது. கதை முடியும் போது அவர் சினிமாவில் இருந்து திரும்பவும் தன்னுடைய சொந்த உலகமான எழுத்து பணிக்கே வராரு. அந்த பயணம் அவருக்கு வந்து சொல்லித்தந்த பாடங்கள் ரொம்ப ரொம்ப ஆழமானதுங்க. கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுடைய இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
4: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள் இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
6: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட நிகில் தான். ரொம்ப சூப்பரா நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நிகில் மாதிரியே உங்க குழந்தைங்களும் சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சியில பேசணுமா? கண்டிப்பா பேசலாம். எப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலைய எண்ணான 9787707 இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்க. அவங்களுமே நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். ஓகே, தொடர்ச்சியா இந்த நேரத்துல நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா? அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சரண்யா மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைகளோட நலன் பத்தியும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு சில டிப்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், இப்போ குழந்தைங்களுக்கு தொடர்ச்சியாக 2-4 வந்து காய்ச்சல் அடிச்சுட்டே இருக்கும்போது, ஸோ வீட்லேயே நான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த பாராசிட்டமால் வந்து கொடுப்பாங்க இல்லையா, இந்த காய்ச்சல் சிரப்பு வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சேஃப்டி மேம்? இல்லை குழந்தைங்கள நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து டாக்டர் கிட்ட செக் பண்ணணும் மேம்?
7: நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாரம் கழிச்சு வரும்பொழுது அந்த ஒரு வாரமாக அவங்களோட டெம்பரேச்சர் பேட்டர்ன், எப்பெல்லாம் காய்ச்சல் இருந்துச்சு, மருந்து கொடுத்து சரியாச்சா, மருந்து கொடுக்காமலே சரியாச்சா, கூட சேர்ந்து மற்ற அறிகுறிகள், குழந்தைக்கு வாந்தி, சளி, லூஸ் மோஷன், இந்த மாதிரி கூட வேலை சில பிரச்சனைகள் இருந்துச்சா, நடுக்கம், தூக்கி தூக்கி போடுறது, சில்ஸ் அண்ட் ரைகர்ஸ்ன்னு சொல்லுவோம் அது இருக்கிறது, மூச்சு வாங்குற பிரச்சனை, இதெல்லாம் கூட இருக்கான்னு கேட்டு வேற ஏதாவது அதுக்குரிய என்ன காரணங்கிறத அறியறதுக்காக நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம். பட் 2 மேலே வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வச்சு பாராசிட்டமால் கொடுக்கறது நாட் அட்வைசபிள். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரை பார்க்கணும்.
6: கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி மேம். ஓகே, தொடர்ச்சியாக இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆரோக்கியமும் மற்றும் சேஃப்டியும் அப்படின்றது மட்டும் கிடையாது, இன்னும் 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறைந்தது 1 குழந்தைங்க வந்து ஒரு உடல் பயிற்சி அல்லனா இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக செய்யணும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 9-11 தூக்கம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா இது 11 அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் 8 தூக்கமே போதுமானதாக தான் இருக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு பொதுவாக 9-11 தூக்கம் வந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்க தூங்கும் போது அவங்களோட உடலில் இருக்கக்கூடிய இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்து வளரும். ஸோ அதுக்காக தான் இந்த 9 மணி நேரம் முழுமையான தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக இல்லை அப்படின்னா சீர்படுத்துறதுக்கு தேவையான வழிமுறைகளை பேரண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ சூப்பரான பாடல்கள் வரது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ ஓட் பண்ணக்கூடிய பாடல்கள் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலையை எனக்கு கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். இப்போ பாட்டை கேட்டு வந்துடுங்க.

0: ஒரு ஜோக் சொல்லிட்டா சார்.
1: வீட்டு மொட்டை மாடி நின்னுட்டு பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லடா, எங்க வீட்டுக்கு தூரத்து சொந்தக்காரங்க எல்லாம் வராங்களா, அதான் பைனாகுலர் வச்சு பாத்துட்டு இருக்கேன்.

0: சேலண்டா.
1: மச்சான், ஏற்காடோட அழகே அழகுடா. நீ கொஞ்சம் மெதுவா போனா மட்டும் போதும்.
2: டே மச்சான் சாமே, ஏற்காடு வந்தது ஜாலியா என்ஜாய் பண்றதுக்கு தான்டா. இந்த மாதிரி மலை ரோட்ல ஸ்பீடா போனாதான் சொகமா இருக்கும்.
1: மச்சான் மச்சான், முன்னாடி குரங்குட்டிடா, அது மேல மோதினா அதை பாத்துக்கோ.
2: அச்சுச்சோ சாமே, கிரணாச்சு குரங்குட்டிக்கு ரொம்ப அடியான்னு பாடுறா.
1: இதுக்கு தாண்டா மெதுவா போன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மலை பாதைகளில் வனவிலங்குகள் அதிகமாக இருக்குண்டா. அதே நேரத்தில் நம்மளுடைய பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குரங்குட்டிக்கு எதுவும் ஆகலை மச்சான், இனிமேலாவது பொறுமையாக போ.
3: மலை பிரதேசங்களில் அதிவேகமாக வாகனங்களை ஓட்டி வனவிலங்குகளுக்கு பாதிப்பு உண்டாவதை தவிர்ப்போம். அதே சமயம் மலை பிரதேசங்களில் பயணிக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்பையும் கவனத்தில் கொள்வோம். சமூக அக்கறையுடன் சோனா எஃப்எம் 107.8.
4: நீரின்றி அமையாது உலகு, தண்ணீரை சேமிப்பதே நமக்கான அழகு.
5: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
6: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
7: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம நிகில் கூட தான் பேச போறோம். அண்ட் நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ நம்ம நிகில் கூட பேசிடலாமா? நிகில், நீங்க எத்தனை வருஷமா கராட்டே கத்துட்டு இருக்கீங்க?
8: 2 வருஷமா கத்துக்கிறேன்.
7: 2 வருஷமா? சூப்பர். சரி, நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கராட்டே கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
8: எல்லாரும் பார்க்க புதுசா, இது பார்க்க ரொம்ப இதா இருந்துச்சு.
7: கண்டிப்பா ஃபர்ஸ்ட் அப்படியே புதுசா இருந்திருக்கும். சரி, இப்ப 2 இயர்ஸா நீங்க வந்து கத்துட்டு இருக்கீங்களா, அப்ப கண்டிப்பா மேட்ச் எல்லாம் போயிருப்பீங்கல்ல? எங்கெங்கெல்லாம் மேட்ச் அட்டன் பண்ணிருக்கீங்க?
8: மொத்தமா 2 டைம் ஈரோட்ல சவுத் இந்தியால போய் இதா இருந்துச்சேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல 1 டைம் முடிச்சேன்.
7: சூப்பர். 2 டைம் வந்து மேட்ச் அட்டன் பண்ணியிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அண்ட் அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் கோல்டு அடிக்கும் போது இல்லை ஜெயிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஃபீலு?
8: எக்ஸைட்மெண்ட்.
7: சூப்பர். நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே, யார் யாரெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க?
8: சப்போர்ட் பண்ணி நானும் வந்தேன், எங்கள் மாஸ்டர் எல்லாருமே தான், சீனியர்ஸ் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் வந்த முடியும்.
7: கண்டிப்பாக எல்லாரோட சப்போர்ட்டோட நீங்கள் வந்து ரொம்ப சூப்பராக அச்சீவ் பண்ணியிருக்கீங்க. சரி ஓகே, அதே நேரத்தில் நீங்கள் வந்து கராட்டே கற்றுக்கிறது தாண்டி வேறு என்னென்னலாம் இந்த கராத்தே மூலியமாக கற்றுக்கிட்டீங்க?
8: டிசிப்ளினாக இருக்கணும், இந்த கான்ஃபிடன்ஸ் என்ன மாதிரி சொன்னாங்க.
7: கண்டிப்பாக. சரி, அடுத்து என்னென்னலாம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
8: இதோட நேஷனல்ஸ் இன்டர்நேஷ்னலில் இப்போ இது கோல்டு அடிக்கணும் அதுதான்.
7: ஓகே ஓகே. சரி, இன்னும் வேறு என்னென்னலாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க?
8: செல்ஃப் டிஃபென்ஸ், ஸ்போர்ட்ஸ், அட்டாக், அதுக்கப்புறம் நிறையா இது மாதிரி நிறைய இதுக்குள்ளே செல்ஃப் டிஃபென்ஸு, பஞ்ச் பிளாக் கிக்ஸ் இந்த மாதிரி.
7: ஓகே ஓகே. சரி, வீட்டிலலாம் எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்களா டேடி மம்மிலாம்?
8: எங்கள் அப்பா, எங்கள் மாஸ்டர், எங்கள் அப்பா மட்டும்தான்.
7: டேடி மட்டும் ஃபுல் சப்போர்ட்டு. சரி ஓகே ஓகே. சரி, நெக்ஸ்ட்டு இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து எதை சொல்லுவீங்க? எங்கெங்கெல்லாம் போய் மேட்ச் அட்டன் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் வந்து ஆசைப்பட்றீங்க?
8: இது இந்த மாதிரி டெல்லி இந்த மாதிரி பெரிய பெரிய நேஷனல் ஸ்டேட்ஸ்லாம் போய் கப் அடிக்கணும், அதுதான் ட்ரீம்.
7: வேறு லெவல் பெரிய எய்ம் வந்து வச்சுருக்கீங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்னும் சூப்பராக நிறைய நிறைய லெவல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நானுமே நினைக்கிறேன். சரி ஓகே, அதே மாதிரி அச்சீவ் பண்ணிவிட்டு என்கிட்ட சொல்லணும். ஓகேவா? சரி ஓகே. இப்போ நீங்கள் நிகழ்ச்சியில் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
8: தேங்க்யூ.
7: வெல்கம். அண்ட் அதோட தொடர்ச்சியாக இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக பேசலாம். ஸ்டே டியூன்டாக இருங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. இப்போ பேக் டு பேக்கில் 2 சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாடல்களை கேட்டுட்டு வந்துருங்க.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: மட்டனை வச்சு ஒரு சூப்பரான சில்லி ரெசிபி தான். என்னடா இது, மட்டன் சில்லியா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? பொதுவாக சில்லி சிக்கன் கேள்விப்பட்டிருக்கோம், இல்லை சிக்கன் பக்கோடா கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன மட்டன் சில்லி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னா இந்த மட்டன் சில்லி ரெசிபியை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், கொஞ்சம் நல்லா வேக வச்ச மட்டன் வந்து 300 கிராம், அடுத்ததாக சில்லி பவுடர் தேவையான அளவு, அண்ட் அது கூடவே மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. ஸோ அண்ட் அது கூடவே பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஸோ இப்போ இந்த டிஷ்ஷை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மட்டனை ஒரு பாத்திரத்தில் போட்டு அது கூட சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, பெப்பர் இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருணும். ஆஸ் யூஷுவல் நம்ம சில்லி சிக்கன் எப்படி செய்வோமோ அதே போல தான் இதையும் செய்ய போகிறோம். ஸோ அடுத்ததான் அது நல்லா ஊறினதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மட்டனை போட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் பொறிச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மட்டனை வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் வந்து கேட்கலாம், ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் தான் போட போகிறோம், இதுக்காக எதுக்கு வேக வைக்கிறோம் அப்படின்னு. ஸோ மட்டனை பொறுத்த வரைக்கும் சில டைம் வந்து ஒரு தடவை எண்ணெயில் போட்டு எடுத்தாலே வெந்துடும், ஆனால் சில டைம் வந்து வேகாது. ஸோ அந்த ஒரு பிரச்சனைகளெல்லாம் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு மட்டனை வேக வைக்கிறோம். ஸோ அப்படி வேக வைக்கும்போது மட்டன் சூப் தனியாக நம்ம எடுத்து அதை ஒரு டிஷ்ஷாக குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். ஸோ மட்டன் சூப் ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு, அவங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் அதே நேரத்தில் ப்ரோட்டீனுமே அதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ சில்லி ரெடி ஆகிடும். ஸோ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். எப்படியோ ஈவினிங் டைம் கண்டிப்பாக குழந்தைங்க வாயிலிருந்து ஃபஸ்ட்டு வர வார்த்தை, அம்மா என்ன ஸ்நாக்ஸ் இருக்குது வீட்டில் அப்படின் தான். ஸோ அந்த டைமில் இந்த ஒரு டிஷ்ஷை நம்ம செஞ்சு கொடுக்கலாம், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ வாரத்தில் ஒரு

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் தனலட்சுமி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க இந்த ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறாங்க அண்ட் இன்னும் அவங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு டீச்சர் சைட்லேருந்தும் பேரண்ட்ஸ் சைட்லேருந்தும் என்னென்ன இன்புட் எல்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், குழந்தைங்களுக்கு இந்த டேலண்ட் என்ன இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது மேம் அண்ட் அதை எப்படி டெவலப் பண்றது மேம்?
5: டேலண்ட் கண்டுபிடிக்கிறது கட்டாயம் வந்து ஒரு ஆசிரியர் கையில தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பையன் வந்து நல்லா படிப்பான், அவனுக்கு படிக்கிறது மட்டும்தான் தெரியும். இன்னொரு மாணவன் படிக்கவே மாட்டான், ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் நல்ல ஃபுட்பால் விளையாடுவான். அப்போ அந்த ஆசிரியர் என்ன பண்ணணும், அவனை பெற்றோரை அழைச்சோ இல்லை மேனேஜ்மெண்ட்டாக வந்தோம் இல்லை ஸ்கூலு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலாக இருந்தாலே அரசு பள்ளிகளாக இருந்தாலும் சரி, அதுக்கு உண்டான இப்போ ஃபுட்பால் அவன் விளையாடுறன்னா அந்த விளையாட்டுத்துறையில் அவன் டேலண்ட்டை கொண்டு வரணும். இந்த மாதிரியான மாணவர்களை பிரித்து அதில் இன்னொரு பையன் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே வரவே இருக்காதுங்க.
4: கண்டிப்பாக மேம் நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போது சூப்பரான பாடல்களை தொடர்ந்து நானுமே இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்ப போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில விஷயங்கள் தான் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ குழந்தைங்களுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது அண்ட் அது எதுக்காக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 10-98, அதாவது 10-9-8. குழந்தைங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் 10-9-8 அப்படின்றது தான் சைல்டு ஹெல்ப்லைன் நம்பராக இருக்குது. ஸோ இந்த நம்பர் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத செகண்டாக சொல்லி கொடுக்கணும். ஸோ சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் எதுக்காக இருக்குது அப்படின்னா, குழந்தைங்களுக்கு தேவை அதாவது உதவி தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவங்க வந்து உதவி எடுத்துக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும் போலீஸ் பேட்ரோல் வந்து குழந்தைங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அண்ட் அதே நேரத்தில் பேரண்ட்ஸோட ஃபோன் நம்பர் இதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு சைல்டு ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணணும் அப்படின்னு தோணாது. பேரண்ட்ஸ் எங்கே இருக்காங்களோ அவங்கள எப்படி நம்ம போய் சேரணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு மைண்டில் வரும். ஸோ அதுக்காக பேரண்ட்ஸோட நம்பரை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே பேரண்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு இப்போ இங்கேருந்து டாடா பாபா சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்ததாக 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்கள் கூட பேசுகிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிகழ்ச்சியை கேளுங்க, தொடர்ந்து கேளுங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பாபா மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருக்கீங்க நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. உலகத்தோட புகழ்பெற்ற மலை சிகரங்களை பத்தி நம்ம தினமுமே சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோங்க. அந்த வகையில் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவோட டாஸ்மேனியாவில் இருக்கக்கூடிய லெக்ஸ்டோர் அப்படின்ற ஒரு அற்புதமான மலை சிகரத்தை பற்றி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின்

சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க வெறும் தாங்க. இந்த லெக்ஸ்டோர் மலைப்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1572 மீட்டர், அதாவது சுமார் 5157 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கக்கூடியதுங்க. டாஸ்மேனியாவோட 2வது உயரமான மலை அப்படின்ற பெருமையை பெற்றிருக்கு. இது வடக்கு டாஸ்மேனியாவில் இருக்கக்கூடிய பென் லோமண்ட் மலைத்தொடரோட மிக உயரமான உச்சியாக இருக்குங்க. இந்த மலை ஜுராசிக் காலத்தை சேர்ந்த டோலரைட் பாறைகளால் உருவாகி இருக்கு. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இயற்கை உருவாக்கிய இந்த பாறைகள் மலையோட அழகையும் வலிமையையும் வெளிப்படுத்துது. குறிப்பாக கிப்ளின் ஃபெல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செங்குத்தான பாறை சுவர்கள் இந்த மலையோட மிகப்பெரிய இயற்கை ஈர்ப்பாக கருதப்படுதுங்க. இந்த மலையோட பேருக்கு பின்னாலேயும் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. டாஸ்மேனியாவோட இந்த பகுதியை விரிவாக ஆய்வு செஞ்ச வில்லியம் வின்சென்ட் லெக் அப்படின்ற ஆய்வாளரோட நினைவாக இந்த சிகரத்துக்கு லெக்ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பெயரிடப்பட்டது. 1905 வரைக்கும் நடைபெற்ற விரிவான நில அளவீட்டப்போ பென் லோமண்ட் மலைத்தொடரோட உயரங்களை ஆய்வு செஞ்சாரு. அதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் ஃபிளக் அப்படின்ற சிகரம் தான் இந்த பகுதியோட மிக உயரமான இடம் அப்படின்னு எல்லாருமே நம்புனாங்க. ஆனால் ஆய்வப்போ வடக்கு பகுதியில் இருந்த இந்த லெக்ஸ்டோர் அதை விட உயரமானது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இது மூலமாக டாஸ்மேனியாவோட மலை வரைபடத்தில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட்டதுங்க. இன்னைக்கு லெக்ஸ்டோர் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் மலையேற்ற விரும்பிகளோட விருப்பமான இடமாக மாறியிருக்குங்க. பென் லோமண்ட் தேசிய பூங்கா, பனிச்சறுக்கு மையம் மற்றும் நடைப்பயண பாதைகள் காரணமாக வருஷம் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கே வருகை தராங்க. மலையோட உச்சியை அடைஞ்ச உடனே பசுமை நிறைந்த உயர் நிலங்கள், பள்ளத்தாக்குகள் மற்றும் தொலைவில் விரிஞ்சிருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள் மனசை மெய்மறக்க செய்யுதுங்க. இயற்கை அப்படின்றது வெறும் காட்சி மட்டும் இல்லை, அது வரலாறும் அறிவியலும் மனித முயற்சிகளும் இணைந்த ஒரு அற்புதமான விஷயங்க. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு லெக்ஸ்டோர் மலை தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே, நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சேலம் சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பரணபாஸ் பேசுகிறேன். சேலம் திருமணி முத்தாறு. திருமணி முத்தாற்றின் கரைகளில் 5 கோயில்கள் கட்டியிருக்கிறாங்க. முதல் கோயில் வந்து சுகவனேஸ்வரர் திருக்கோயில், அதாவது கிளிவண்ணமுடைய நாயனார் கோயில். சுகவனேஸ்வரர் கோயில் தான் முதல் ஸ்தலம். அதுக்கு பிறகு உத்தம சோழபுரத்தில் இருக்கக்கூடிய கரபுரநாதர் சுவாமி கோயில், அது 2வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பில்லூர் அப்படின்ற இடத்துல வீரட்டேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த கோயில் 3வது ஸ்தலம். அதுக்கு பிறகு பரமத்தி வேலூர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இந்த நதி போகுது, அந்த இடத்துல பரமத்தி பீமேஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்கு, அந்த பீமேஸ்வரர் கோயில். அதை தாண்டவுன்னு நஞ்சை இடையாறு அப்படின்ற இடத்துல காவிரியோட இந்த சேலம் திருமணி முத்தாறு கலக்கிற இடம், இணையிற இடம், அந்த இடத்துல திரு எயில் வாயிலுடையார் கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு, அதாவது திருவேலி நாதர் திருவேலி ஈஸ்வரர் அப்படின்ற ஒரு கோயில் இருக்கு. இந்த கோயில் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 5 திருத்தலங்கள் இந்த நதியினுடைய கரையில இருக்கு. இவைகளை ஒரு நாளில் தரிசித்து திரும்பினால் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு, மறுபிறவி கிடையாது என்றும், ஒரு அஸ்வமேத யாகம் செய்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடும். பாவநாச ஸ்தல புராணம் அப்படின்றது ஒரு ஸ்தல புராணத்துல இந்த திருமணி முத்தார பத்திய ஒரு செய்திகள் குறிப்பிட இந்த செய்தி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பெறுகிறோம். ஸோ எப்படி நீங்க பாருங்க, இந்த அளவுக்கு புனிதமான ஒரு நதி இன்றைக்கு சாக்கடையாக மாறி இருக்கிறது என்பதையும் நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தொன்மையான ஒரு புனிதமான நதி என்பது சேலத்தின் பெருமை தான். ஆனால் இந்த பெருமையை நம்ம மீட்டெடுக்கணும். இந்த நதியை நம்ம மீட்டெடுத்து இந்த நதியில கழிவுகள் கலக்காமல், இந்த நதி ஒரு சாக்கடையாக மாறாமல், இது வந்து மழை நீரால் பயணிக்கிற ஒரு சுத்தமான நதியாக இதை மீட்டெடுக்கிறது தான் ஒரு பெருமையான சிறப்பான பணியா இருக்கும். நம்ம மீண்டும் அதை வந்து உயிரடைய செய்து நம்ம நிலை நிறுத்தணும். அதுதான் நம்ம முன்னாட நிற்கிற ஒரு மிகப்பெரிய சவால்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து சேலம் வரலாற்று சங்கம் சார்பாக அதை நினைக்கிறேன். இதை ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். ஒரு நதியாக அன்று இருந்தது போல இன்று அது மாற வேண்டும் என்பதுதான் சேலம் வரலாற்று சங்கத்தில் உள்ள அனைவருடைய நோக்கமும் எண்ணமும் எதிர்பார்ப்புமாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்னா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்கு. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்துல இருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம் தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்காட்டை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருத்தரை சந்திச்சு சில விஷயங்களை நான் பேசியிருந்தேங்க. ஏற்காடில் என்னென்ன வசதியெல்லாம் தேவையா இருக்கு, என்னென்ன விவசாயங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் மக்களோட வாழ்வாதாரம் பற்றியுமே அவர் நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துகிட்டாருங்க. அவர் என்ன சொல்றாரு, அவர் யாரு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கங்க.
4: உங்க பேரு?
5: என் பேர் கார்த்திக்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: ஏற்காடு தான்.
4: ஏற்காட்டில் என்ன கிராமம்?
5: ஜெரினாக்காடு.